நேரம் 5:35. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் எம் கே தியாகராஜ பாகவதர் படம் சிந்தாமணி.

ஞான சௌந்தரி என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல் பி ஏ பெரிய நாயகி. நிகழ்ச்சியில் அடுத்து எம்எல் வசந்தகுமாரி, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஆகியோர் பாடும் இந்த பாடலின் படம் மீண்ட சொர்க்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 2 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் ஆனி மாதம் 9 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 23 நாள் செவ்வாய்க்கிழமை, நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரள முதமும், அதனைத் தொடர்ந்து மங்களை செய்யும்.

0: மோந்து பார்த்தாலே அனிச்சப்பூ வாடிவிடும், முகம் சுழித்து பார்த்தாலே வெறுந்தினர் மனம் கசங்கிவிடும். குறள் எண் 90, அதிகாரம் விருந்தொம்பல்.
1: மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து.
0: மோந்து பார்த்தாலே அனிச்சப்பூ வாடிவிடும், முகம் சுழித்து பார்த்தாலே வெறுந்தினர் மனம் கசங்கிவிடும். குறள் எண் 90, அதிகாரம் விருந்தொம்பல்.

நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 நேர்களை இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கமைத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே ஷிபா வான்மதி அவர்கள். 7:00 to 7:30 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழை அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேர்லை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்பிக்கையுடன் நீங்கள் பெற்ற முதல் வெற்றி எது என்ற தலைப்பில் நேர்கள் பேச இருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்பதே நேர்விருப்ப பாடல். 11:00 to 12:00 மனிதரநாடு நிகழ்ச்சியில் விதவைகளுக்கான மறுவாழ்வு திட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 to 12:50 சிநேகிதியை நிகழ்ச்சியில் சிறு புன்னகை செய்த மாற்றம் என்ற தலைப்பில் தொழில்கள் பேச இருக்கிறீங்க. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் புத்தொழிலுக்கான கடன் உத்தரவாத திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் பருப்பு வகைகளும் அதன் பயன்களும் பற்றி அறியலாம். 1:55 இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கூர் நீர்விருப்ப பாடல். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். இன்று 2003 இடம்பெற்ற பாடல்கள் உலாவர கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 to 6:40 பக்தி மாலை நிகழ்ச்சி. 7:00 திரை இசை. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள் இடம்பெறும். 7:32 ஆசியஞ்சல். 8:05 குக்கூர் நீர்விருப்ப பாடல். 9:15 திரை இசை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் பரிபாடல் கூறும் தெய்வ வழிபாடு பற்றி அறியலாம். 10:00 சுகமான ராகங்கள். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi has said the principle of nation first has been driving force behind India's transformation into a fast-growing, credible and reliable global power. Addressing a summit organized by a private media house in New Delhi, Prime Minister said the country's achievements over the past decade were rooted in trust, stability and a commitment to the larger global good. Referring to his recent participation in the G7 summit, Mr. Modi said, world leaders recognize India's unwavering commitment to putting national interests first, a philosophy that continues to shape the country's policies and development agenda. Highlighting the government's 12 years in office, Prime Minister said, initiatives such as Swachh Bharat, Make in India, promotion of Khadi and support for local products succeeded because citizens embrace the spirit of nation building. Mr. Modi said nearly 25 crore people had moved out of poverty in recent years, leading to the emergence of a large neo-middle class and boosting economic activity. He stressed that empowering the poor and the middle class remained a key priority, citing affordable housing initiatives, tax reforms, healthcare schemes and improved urban infrastructure. President Draupadi Murmu will confer the Padma Award 2026 during the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. The President will confer 65 Padma Awards, including 2 Padma Vibhushan, 7 Padma Bhushan and 56 Padma Shri. Tennis legend Vijay Amrit Raj, actor Mammootty, playback singer Alka Yagnik and cricketer Rohit Sharma are among 65 prominent personalities who will receive the coveted Padma Awards from the President. Taking swift action after the tragic fire incident in Lucknow, which claimed

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: இவ்வுலகத்திலே மாறுகின்ற பொழுது இறக்க உணர்வோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும், அன்பு சுரக்க வேண்டும் இதயத்திலே. தற்காலத்திலே பார்த்தால் மூளை திறன் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகி இருக்கிறது, ஆனால் இதயம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதயத்திலே இரக்கம் இல்லை. இரக்கம் இருந்தால்தானே அடுத்தவருக்கு ஈகின்ற தன்மை வரும். ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த கடைசியா ஒரு குழந்தை பிறந்தா, நல்லா வளர்த்தார், படிக்க வச்சார், வளர்ந்த பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சார். அந்த மருமகள் நல்ல தலைவாடு இலை போட்டு அறுசுவை உணவோடு பரிமாறினார். காலம் செல்ல செல்ல இவருக்கு நோய் பற்றியது, லொக்கு லொக்கு என்று இரும ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவி, உங்கள் தந்தையார் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே வெளியிலே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்க வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே, கடும் குளிர் என்ன செய்வது என்று கலங்கினார். காலம் செல்ல ஒரு பெயர குழந்தை பிறந்தான், அவன் வளர்ந்தான். நல்ல வாழ இலையில அன்னமிட்ட அந்த மருமகள் பிறகு மஞ்சட்டியிலே கொண்டு வந்து போட்டார். ஆறிப்போன சோறும் ஊசிப்போன காயும் கிடங்கும். விதி என்று நினைத்து கொண்டு அப்படியே சிரித்து கொண்டே அவர் வந்து காலத்தை போக்கினார். இந்த குழந்தை பிறந்தார் இல்லையா, பெயரன், பெயரை உடையதால் பெயரன். தாத்தாவின் பெயரை பேர பிள்ளைகளுக்கு வைப்பதனாலே தான் பெயரன் பெயர்த்தி என்று பொருள். எல்லோரும் பேரன் பேத்தி என்கிறார்கள், அது அல்ல. அவன் என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்ட அந்த எச்சில் களம் இருக்கு இல்லையா, மண்கலத்தை எங்க கீழே போட்டு உடைச்சிருவாரு, அவருக்கு கை நடுக்குது, வயசாகி போச்சு, கழுவி கழுவி கொண்டு போய் கவுத்து வச்சான். அவருக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி பட்ட துன்பமெல்லாம் மறைஞ்சு போச்சு. தவமிருந்து பெற்ற பிள்ளை வெளியில் தள்ளினான், ஆனால் நம்முடைய பெயரப்பிள்ளையோ நாம் உண்ட எச்சில் கலத்தை கழுவி வைக்கிறதே என்று மனமுகிழ்ந்து போனார். ஒரு நாள் தாய் பார்த்துட்டான், அடா பயலை எப்படி இந்த காரியத்தை செய்கிறாய், இங்கே வாருங்கள் என்று சொல்லி கணவனை அழைத்து இந்த கொடுமையை பாருங்கள்னு சொல்லி இவன் அந்த எச்சில் சட்டியை கழுவி வைக்கிறார் என்று சொல்ல, ஏன் கழுவினாய் என்று பெற்றோர்கள் அதட்ட அந்த பிள்ளை என்ன சொன்னான்னு தெரியுமா, அப்பா தாத்தாவை பாருங்கள், வயதாகிவிட்டது, கண் பஞ்சடைந்து விட்டது, கை கால்கள் நடுக்குகின்றது, அவர் உணவை உண்டுவிட்டு அந்த மண்டலத்தை கழுவுகின்ற பொழுது எங்கே கீழே போட்டு உடைத்து விடுவாரோ என்று எண்ணித்தான், நான் அதை கழுவி வைத்தேன் என்று சொன்னான். ஏண்டா அதை போய் கழுவுன, அது உடைஞ்ச உடக்கன் நான் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்டார்கள். அப்பதான் சொன்னான், அப்பா அம்மா எப்படி தாத்தா இருக்கிறாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கிழவி கிழவியாக வருவீர்கள்.

சொல்கிறான், அப்பொழுது இந்த திண்ணையில் உங்களை உட்கார வைத்து இந்த மஞ்சட்டியில் சோறு போட வேண்டும் என்று எண்ணித்தான், எங்கே தாத்தா உடைத்து விடுவாரோ என்று எண்ணி அதை பத்திரமாக நான் கழுவி வைத்தேன் என்று சொன்னான். இதில் என்ன தெரிகிறது என்றால், அந்த பேர பிள்ளையிடத்திலே தாத்தாவிட அன்பு தெரிகிறது. ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். பட்டினத்தார் வந்து திருவோடு கூட கிடையாது, கையில் வாங்கி சாப்பிட்டார். ஆயிரக்கணக்கான மரக்கலங்கள் அவருக்கு எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு மாளிகை திண்ணையிலே அதன் உடமையாளர் படுத்திருக்கார், தொந்தி சரியா படுத்திருக்கார். அப்போ வத்தின உடலோட பசி தாங்க முடியாம ஐயா பசிக்கிறேன்னு கேட்டார். உடனே அந்த மாளிகை வாசி சீ போ போ போ என்று விரட்டி அடித்தார். பட்டினத்தார் அப்பதான் சொல்றார், ஏ மானுடா, பாலும் நெய்யும் உண்டு நீ இந்த உடலை வளர்த்து வைத்திருக்கிறாயே, இந்த உடலை பார்த்து தெருவிலே போகின்ற நாய் நரிகள் எல்லாம் நீ மாண்ட பிறகு உன் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு வருவார்கள், அப்பொழுது நாங்கள் தானடா உன்னுடைய உடலை கூறு போட்டு உண்ணப்போகின்றோம், இதயத்தில் இரக்கத்தை வளர்த்துக்கொள் என்று கருத்திலே ஒரு பாடலை பாடி செல்வார். இந்த உலகம் இருக்கிறதே நித்திய வாழ்க்கையில் இது போய் மாறிக்கொண்டே இருக்கும், உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. இருப்பது போய்

எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:16. காலை கதிரவன் கண் விழித்து பனித்தொடியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நேரான பாதை அல்ல. சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும், சில நேரங்களில் தோல்வி சந்திக்க நேரிடும். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஒரு பாடமாகும். ஒவ்வொரு தடையும் நம்மை மேலும் வலிமையாக்குவதற்காகவே வருகின்றது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

தேனில் சொல்லெடுத்து இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நாம் விரும்பும் இலக்கை அடைவதற்கு திறமை மட்டும் போதாது, அதற்கு தேவையானது விடாமுயற்சி, பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை. ஒரு விதை மரமாக வளர காலம் எடுத்துக்கொள்வது போல நமது கனவுகளும் நனவாக நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்குள் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம். நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 இன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz.
4: அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு பல நேரங்களில் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நம்மை அவர்களுடன் ஒப்பிடுகின்றோம். ஆனால் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் வேறுபட்டதாகும். நம்மை

நாம் நேற்றைய நம்முடன் மட்டுமே ஒப்பிட வேண்டும். இன்று நாம் நேற்று இருந்ததை விட சிறிதளவு எனும் முன்னேறியிருந்தால் அதுவே நம் உண்மையான வெற்றியாகும். இசையோடு இறைவன் துதி கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் இது. வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கரி.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: விவசாயிகள் தற்போது சாகுபடி செய்துள்ள நிலக்கடலை பயிரில் அதிக மகசூல் பெற்றிட பூக்கும் தருணத்தில் பூக்கள் உதிர்வதை தடுத்து பூக்கள் மிகுதியாக பூக்கச் செய்து அறுவடையின் போது திரட்சியான நிலக்கடலைகளை பெற்று கூடுதல் மகசூல் பெறுவதற்கு இலை வழியே ஊட்டச்சத்து கரைசல் தெளிப்பது ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும். ஒரு ஏக்கர் பரப்பு நிலக்கடலைக்கு தேவையான 1 கிலோகிராம் DAP, 400 கிராம் அமோனியம் சல்ஃபேட், 200 கிராம் போராக்ஸ் ஆகியவற்றை தெளிப்பதற்கு முதல் நாள் இரவே 15 லிட்டர் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலை அக்கரைசலை வடிகட்டி கிடைக்கும் தெளிந்த கரைசலுடன் தேவையான நீர் சேர்த்து 200 லிட்டர் கரைசலாக தயார் செய்ய வேண்டும். இந்த கரைசலை விதைத்த 25ஆம் நாள் ஒருமுறையும் 35ஆம் நாள் மறுமுறையுமாக இருமுறை தெளிக்க வேண்டும். இக்கரைசலுடன் பிளானோபிக்ஸ் எனும் பயிர் வளர்ச்சி ஊக்கியை 140 மில்லி லிட்டர் கலந்து தெளிக்கவும். ஊட்டச்சத்து கரைசல் தெளிக்கும் போது பரிந்துரைக்கப்பட்ட உரங்களின் அளவு சரியாகவும் வயலில் ஈரப்பதம் இருக்குமாறும் பார்த்து கொள்ள வேண்டும். நிலக்கடலை பயிரில் விதைத்த 45ஆம் நாளில் 2ஆம் களை எடுத்து மண் அணைக்க வேண்டும். இதனால் நிலக்கடலை பயிரின் விழுதுகள் மண்ணில் எளிதாக இறங்கும். மேலும் திரட்சியான எண்ணெய் சத்து மிக்க காய்கள் பெறுவதற்கு சுண்ணாம்பு சத்து மற்றும் கந்தக சத்து ஆகியன தேவைப்படுகின்றன. எனவே 45ஆம் நாள் நிலக்கடலைக்கு மண் அணைப்பதற்கு முன் 1 ஏக்கருக்கு 80 கிலோகிராம் ஜிப்சம் இட்டு களைகள் நீக்கி செடிகளை சுற்றி நன்கு மண் அணைக்க வேண்டும். இதனால் நிலக்கடலை பயிரின் விழுதுகள் நன்கு மண்ணுக்குள் இறங்கி அறுவடையின் போது திரட்சியான மற்றும் எண்ணெய் சத்து மிகுந்த நிலக்கடலை கிடைக்கும். இதனால் விவசாயிகளுக்கு அதிக மகசூலும் லாபமும் கிடைக்கின்றன. எனவே விவசாயிகள் நிலக்கடலை பயிரில் ஊட்டச்சத்து கரைசலை தெளித்து

0: மற்றும் ஜிப்சம் இட்டு மண் அணைத்தல் ஆகிய இரு முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரித்து அதிக லாபம் பெறலாம். தொல்லுயிர் கரைசல் தயாரிக்க 5 கிலோ புதிய சாணம், 3.5 கிலோ நாட்டு சர்க்கரை, 25 கிராம் கடுக்காய்த்தூள், 2 கிராம் அதிமதுர பொடி தேவையாகும். முதலில் புதிய சாணம், நாட்டு சர்க்கரை, கடுக்காய்த்தூள் மற்றும் அதிமதுர பொடி ஆகியவற்றை 50 லிட்டர் பிளாஸ்டிக் கேனில் எடுத்து 1/2 லிட்டர் நீர் ஊற்றி கரைத்து கொள்ள வேண்டும். 2 நாட்களில் பிளாஸ்டிக் கேன் ஓரளவு உப்பி இருக்கும். மீத்தேன் வாயு உண்டாவதால் இப்படி உப்பி காணப்படும். அவற்றை அவ்வப்போது மூடியை திறந்து வெளியேற்றிவிடவும். மேலும் இந்த கரைசலை 10 நாட்களுக்கு பிறகு எடுத்து பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் தொல்லுயிர் கரைசல் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிர்களுக்கு ஸ்ப்ரே மூலமாக தெளிக்கலாம். இந்த கரைசலை 20 நாட்கள் வைத்திருந்து பயன்படுத்தலாம். பயிர்களின் சத்து பற்றாக்குறையால் இலைகள் உதிர்வதை தடுக்க இந்த கரைசல் பயன்படுகிறது. மேலும் பயிர்களுக்கு சிறந்த வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுகிறது. இவற்றை அனைத்து பயிர்களுக்கும் செடிகளுக்கும் பயன்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 96 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 41% முதல் 65% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 28 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 32 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அனைத்தும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்துட்டு வரோம். சென்னையில் பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளோடும் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
1: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில

0: மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மா

0: பாலிம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது பலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
1: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்த 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:55. நேர்களினை கேட்கலாம்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே. ஷீபா வான்மதி அவர்கள்.
5: இனிய வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நீர் பாதுகாப்பு. இன்றைய தேவை நாளைய உயிர் நாடி என்பதாகும். நீர் இன்றி அமையாத உலகு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இந்த ஒரு வரியே நீரின் முக்கியத்துவத்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. மனிதன் மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நீர் இன்றியமையாத ஒன்றாகும். குடிப்பதற்கும், விவசாயத்திற்கும், தொழில்துறைக்கும், மின்சார உற்பத்திக்கும், சுற்றுச்சூழலின் சமநிலைக்கும் நீர் மிகவும் அவசியமாகிறது. ஆனால் இன்று உலகம் முழுவதும் நாம் எதிர்கொண்டு வரும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று நீர் பற்றாக்குறை. ஒரு காலத்தில் எளிதாக கிடைத்த நீர் இன்று பல பகுதிகளில் அரிய வளமாக மாறி வருகின்றது. எனவே நீர் பாதுகாப்பு என்பது ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, அது மனித வாழ்வின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சமும் கூட. நம் பூமியினுடைய பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் பெரும்பாலானது கடல் நீராகும். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நன்னீரினுடைய அளவு மிகவும் குறைவு. விவசாயம், தொழில், சுகாதாரம், உணவு உற்பத்தி, இயற்கை வளங்கள் என அனைத்துமே நீரை சார்ந்தே இயங்குகின்றது. ஆனாலும் ஏன் நமக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்றது? முதலாவதாக மக்கள் தொகை அதிகரிப்பு. இந்த மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நீரின் தேவையும் அதிகரிக்கின்றது. இரண்டாவதாக நகர மயமாக்கல். நகரங்கள் விரிவடைவதால் ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்நிலைகள் அழிக்கப்படுகின்றது. மூன்றாவதாக நிலத்தடி நீரின் அளவுக்கு மீறிய பயன்பாடு. பல பகுதிகளில் நிலத்தடி நீர் வேகமாக குறைந்து வருகின்றது. நான்காவதாக காலநிலை மாற்றம். மழைப்பொழிவு முறைகள் மாறுவதால் சில பகுதிகளில் கடுமையான வறட்சியும் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுகின்றது. எனவே இந்த நீர் மாசுபாடு என்பது ஒரு பெரிய சவாலாக நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. நீர் பற்றாக்குறைக்கு மட்டுமல்ல, நீர் மாசுபாட்டிற்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பை

0: பயிர்கள் மற்றும் வேளாண் ரசாயனங்கள் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களையும் மாசுபடுத்துகின்றன. இதனால் குடிநீரின் தரமும் பாதிக்கப்படுகின்றது. பல நோய்கள் பரவுவதற்கும் இதுவே காரணமாகிறது. தண்ணீர் இருப்பதே போதாது, அது சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? இந்தியா ஒரு விவசாய நாடு. நமது விவசாயம் பெரும்பாலும் நீரை சார்ந்தே இருக்கின்றது. ஆனால் பாரம்பரிய பாசன முறைகளில் அதிக அளவு நீர் வீணாகி கொண்டிருக்கிறது. அதனால் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீரை நாம் சேமிக்க முடியும். இந்த நீர் சேமிப்பு என்பது விவசாயிகளுடைய வருமானத்தையும் அதிகரிக்க உதவும். நீர் பாதுகாப்பிற்கான மிக சிறந்த வழிகளில் ஒன்று மழைநீர் சேகரிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் பெய்யும் மழையின் பெரும்பகுதி கடலிலே கலந்து வீணாகி விடுகின்றது. இந்த மழைநீரை சேமித்து நிலத்தடியில் ஊடுருவ செய்வதால் நிலத்தடி நீரின் அளவையும் உயர்த்த முடியும். வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்குவதுதான் நமது காலத்தின் கட்டாயமாகின்றது. நீர் வளங்களை பாதுகாப்பதில் அரசின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஏரிகள், குளங்கள் மற்றும் ஆறுகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிப்பது, நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளும் அவசியமாகின்றது. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பிலிருந்து காப்பதும் மிக முக்கியமான பொறுப்பாகின்றது. இந்த நீர் பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய பங்கை செய்ய வேண்டும். நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளி நீரும் எதிர்காலத்திற்கான முதலீடாகும். ஒரு தலைமுறையின் நல்ல பழக்க வழக்கங்கள் தான் அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை பாதுகாக்கும். அதனால் நீர் என்பது வெறும் இயற்கை வளம் அல்ல, அது வாழ்க்கையினுடைய அடிப்படை. நீர் இல்லாமல் மனித வாழ்க்கையும் விவசாயமும் பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும் இயங்க முடியாது. நீரை சேமிப்பது என்பது வெறும் வளத்தை சேமிப்பது மட்டுமல்ல, உயிர்களையும் காப்பாற்றுவதாகும். எனவேதான் நீர் பாதுகாப்பை ஒரு பொறுப்பாக மட்டுமல்லாமல் ஒரு கடமையாகவும் கருதி செயல்படுவோம். இன்றைய நீர் பாதுகாப்பே நாளைய உயிர் நாடி. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் ஜே. ஷீபா வான்மதி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவுகள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும், கிடைச்ச அந்த லைஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பரணி. நெல்லையை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான படங்களாம் அடுத்தடுத்து அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்க அர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்லை வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட தொடக்கமா தொழில் தொடங்குவோம். நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: வணக்கம். நாம் தினந்தோறும் சிறு தொழில் முனைவோர், நடுத்தர தொழில் செய்ய விரும்புவோர், குடிசை தொழில்கள் செய்ய விரும்புவோர், பெரிய கடனுதவியை பெற்று தொழிற்சாலைகளை விரிவாக்க விரும்புவோர், கிளஸ்டர்கள் என்று சொல்லக்கூடிய தொழில் கூட்டுறவு போல் அமைத்து செயல்படக்கூடிய நிறுவனங்கள் என்று பல்வேறு துறையினருக்கும் தேவையான கடனுதவி திட்டங்களை இந்திய மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை தினந்தோறும் நாம் பேசி வருகிறோம். இன்று சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு என்ற ஒரு நிறுவனத்தை இந்திய அரசு வைத்திருக்கிறது. இந்த கூட்டமைப்பு

எஸ்எஃப்ஏசி என்று அழைப்பார்கள். இந்த நிறுவனம் வெஞ்சூர் கேபிட்டல் சப்போர்ட்டிங் ஸ்கீம், வேளாண் வணிக திட்டங்களுக்கு கடனுதவி வழங்கக்கூடிய திட்டத்தை வகுத்திருக்கிறது. இந்த திட்டமானது முற்றிலும் இந்திய அரசினுடைய திட்டம். அதனுடைய வலைத்தளத்தை நாம் போட்டு பார்த்தால் முழுமையான விவரங்கள், அதாவது யாருக்கெல்லாம் கடனுதவி கொடுக்கிறார்கள், இதற்கு வட்டியே கிடையாது, வட்டி இல்லாத கடனாக வழங்குகிறார்கள், நிறுவனருடைய பங்கு 26%, அரசாங்கம் 74% கடனுதவி வழங்குகிறார்கள், அதிகபட்சம் 50 லட்சம் வரை. விவசாயிகள், வேளாண் தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், பிஎஸ்சி எம்எஸ்சி போன்ற வேளாண் பட்டங்களை பெற்றவர்களுக்கு வேளாண்மை, கால்நடை, கோழி வளர்ப்பு, பால் பொருட்கள் தயாரிப்பு போன்ற வேளாண்மை சார்ந்த அனைத்து தொழில்களுக்குமே இதில் கடன் வழங்குகிறார்கள். வங்கிகள், நபார்டு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மூலமாக இந்த கடனுதவியை சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு வழங்குகிறது. அதேபோல் ஸ்டாண்ட் அப் என்ற திட்டம், மத்திய அரசினுடைய திட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த திட்டத்திலே எஸ்சி எஸ்டி மக்கள், பெண்கள் ஆகியோருக்கு சிட்பி வங்கி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக 10 லட்சம் முதல் 1 கோடி வரை கடனுதவி வழங்குகிறார்கள். முன்னோடி வங்கிகள், தேசிய வங்கிகள், உற்பத்தி, வர்த்தகம், சேவை தொழில், இவை அனைத்திற்குமே கடனுதவியை இந்த திட்டத்தில் அளிக்கப்படுகிறது. 7 ஆண்டுகள் வரை இந்த கடனை திருப்பி செலுத்தலாம். 10% தொகையை அந்த நிறுவனத்தை தொடங்க விரும்புவோர் மார்ஜின் மணியாக, தங்களுடைய மூலதனமாக வைத்திருக்க வேண்டும். அதேபோல் ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்ட் ஸ்கீம், ஸ்டார்ட் அப் இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலே ஒரு திட்டம்தான் சீடு ஃபண்டு கேபிட்டல், அதாவது அந்த ஆரம்ப காலத்திற்கு தேவையான முதலீடை அரசு வழங்குகிறது. புதிய தொழில் முனைவோர்கள், தயாரிப்பு, வணிகம் இரண்டுக்கும் இந்திய அரசின் உதவி 50 லட்சம் வரை இது இந்த திட்டத்திலே கிடைக்கிறது. இதில் 20 லட்சம் வரை சப்சிடியாக, அதாவது இலவச மானியமாக வழங்குகிறார்கள். ஆனால் தொழில் வணிக வளர்ச்சித்துறை டிபிஐஐ ட்ரேட் என்ற அந்த மத்திய அரசினுடைய நிறுவனம் இருக்கிறது, அதனுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கு யாரை அணுக வேண்டும் என்றால், இந்திய அரசின் எம்எஸ்எம்இ நிறுவனம் இந்தியா முழுவதும் ஏராளமான இன்குபேட்டர்களை, அதாவது ஒரு கல்லூரியைப் போலவே கல்லூரிகளோடு இணைந்து இந்த இன்குபேட்டர்களை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் தொழில் முனைவோரை, புதிய தொழில் முனைவோரை வரவழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள், கடனுதவியை பெற்றுத் தருவார்கள், அவருடைய பொருட்களை விற்பதற்கு ஆலோசனை சொல்வார்கள். இப்படி இந்தியாவுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு எப்படி இந்திய அரசின் எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் நிறுவனம் உறுதுணையாக இருக்கிறதோ, அதுபோல் அவர்களால் பொதுமக்களோடு, வணிக நிறுவனங்களோடு, கல்வி நிறுவனங்களோடு இணைந்து தொடங்கப்பட்டிருக்கிற இன்குபேட்டர்கள் மிக உதவியாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட இன்குபேட்டரை இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்டு ஸ்கீம் தொழில் கடன் பெற விரும்புவர்கள், அவர்களை அணுகினால் அவர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து இந்த கடனுதவியை பெற்றுத் தருவார்கள். அடுத்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவினுடைய மிகப்பெரிய துறை உணவு பதப்படுத்தல் துறை. காரணம், 134 கோடி மக்கள் இருக்கிறோம். அதேபோல் உலகம் முழுவதும் 1000 கோடி ரூபாய்க்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம். எனவேதான் உணவு பதப்படுத்தல் துறை மிகப்பெரிய துறையாக இந்தியாவில் அமைந்திருக்கிறது. அவர்களுடைய சம்படா SAMPADA திட்டம், இந்த திட்டம் வேளாண் பதப்படுத்தல் திட்டமாகும். ஏபிசி என்று அழைப்பார்கள், வேளாண் பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு நிறுவனம். இந்த நிறுவனம் உணவு பதப்படுத்தும் துறையின் கீழ் வருகிறது. உணவு உற்பத்தியை அதிகரிக்க உணவு சார்ந்த பதப்படுத்தல் திட்டங்கள் வைத்திருப்போருக்கு உதவி செய்ய, அப்படிப்பட்டவர்கள் கூட்டமைப்பாக வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பொது வசதி வழங்க இந்த திட்டம் உதவி செய்கிறது. ஏதாவது ஒரு 5 உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் இணைந்து ஒரு கூட்டமைப்பாக செயல்பட

குறைந்தபட்சம் அவர்களிடம் 10 ஏக்கர் நிலம் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அப்படி கூட்டுறவு சங்கங்கள், தனி நபர்கள், வேளாண் உற்பத்தியாளர் கம்பெனிகள், பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள், மத்திய மாநில அரசினுடைய உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் இருந்தால் அவர்கள் இந்த சம்படா எனக்கு என சொல்லப்படக்கூடிய திட்டத்தில் கடனுதவி பெறலாம். www.mo ministry of food processing industries mofpi.gov.in என்ற வலைத்தளத்திலோ அல்லது www.sampada.com என்ற வலைத்தளத்திலோ நீங்கள் பார்த்தால் இதற்கு யார் விண்ணப்பிக்க முடியும்?

0: எம்ஓ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் MOFPI.gov.in என்ற வலைத்தளத்திலோ அல்லது www.sampada.com என்ற வலைத்தளத்திலோ நீங்கள் பார்த்தால் இதற்கு யார் விண்ணப்பிக்க முடியும், எவ்வளவு தொகை கையில் இருக்க வேண்டும், எவ்வளவு ரூபாய் கடனுதவி, என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன, இவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு சாலை போட வேண்டும், பொதுவான ஒரு கட்டடம் கட்டி அங்கே அவருடைய மூலப்பொருட்களை வைத்து விற்பனை செய்ய வேண்டும், அங்கே வாங்கி கொள்ளலாம் அந்த நிறுவனங்கள், அப்படி பொதுவான ஒரு கட்டிடம், இப்படி அந்த கூட்டமைப்புக்கு வேறு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ, கழிவு நீரை சுத்திகரிப்பு மையமா, இப்படி எத்தனையோ திட்டங்களை இந்த உணவு பதப்படுத்தல் நிறுவனங்களுக்கு, 5 நிறுவனமாக இருக்கலாம், 50 நிறுவனங்கள் கூட சேர்ந்து இதை தொடங்கலாம், அவர்களுக்கு காமன் ஃபெசிலிட்டி சென்டர் என்று தேவைப்படும், அது தொடங்குவதற்கும் இந்த மத்திய அரசினுடைய துறை உதவி செய்கிறது. இப்படி ஏராளமான கடனுதவி திட்டங்களை நாம் தினந்தோறும் விவாதித்து வருகிறோம். இதை பற்றி அந்த வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்து அந்த அலுவலர்களுக்கு ஃபோன் செய்து நேரில் சென்று இதை பற்றிய விவரங்கள் தெரிந்து விண்ணப்பியுங்கள். கண்டிப்பாக இந்த அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சின்ன சிறு தொழில்களை செய்தோட இது போன்ற பெரிய கடனுதவிகளை பெற்று தொடங்கும் போதுதான் மேலும் மேலும் உற்பத்தி அதிகரிக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நேர்லே தொழில் தொடங்கவும் நேர்லே நிகழ்ச்சி வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். நேர்லே பெண்கள் சுய தொழில் தொடங்க விருப்பமுள்ள இளைஞர்கள், நலிவடைந்தோர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் என சமுதாயத்தில் பல தரப்பினருக்கும் அரசு பல்வேறு வேலைவாய்ப்பு பயிற்சிகளையும் கடனுதவி திட்டங்களையும் வழங்கி வருகிறது. தொழில் தொடங்குவதற்காகவோ, தொழிலை விரிவு செய்வதற்காகவோ, கடனுதவி பெறுவதற்கோ, பயிற்சியை பெறுவதற்கோ உங்களுக்கு ஆலோசனைகள், தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் 9443360794 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அல்லது 0462-2561132 மற்றும் 2561133 என்ற தொலைபேசி எண்கள் வழியாகவோ தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் பெறலாம். நேர்லை கேட்டுட்ருக்கீங்க நிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சீன் ரோல்டன் அவர்களுடைய இசையில் பாடல் கேட்க இருக்கிறோம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் ஒலிபரப்பலாம்.
2: இன்று ஒரு தகவல் தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேரில் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25 தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டுமென்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவு

0: துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப் பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயர் அதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமானப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்டக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை

இயக்குநர் ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நெல்லை பண்பலை 102.6 நேரில் கேட்டுருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:26. நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள்.
1: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன். தமிழில் அணி இலக்கணத்தில் பிரிது மொழிதல் அணி என்று ஒரு அணி உண்டு. புலவன் தான் நினைத்த கருத்தை நேரடியாக கூறாமல் அக்கருத்தை குறிப்பால் உணர்த்தும் வேறொரு கருத்தை கூறி தெரியப்படுத்துவது பிரிது மொழிதல் அணியாகும். கம்பன் கோசல நாட்டின் வளங்கூறும் ஒரு பாடலில் இவ் அணியை காட்டும் அழகை காண்போம். சேலுண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்காலன்னம் மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை காலுண்ட சேற்றுமேதி கன்று உள்ளி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை என்பது அப்பாடு. கோசல நாட்டு மருத நிலத்தின் அழகான குளம், அங்கே கோசல நாட்டு பெண்கள் நீராடி செல்கிறார்கள். குளத்திலே வாழும் அன்னப்பறவைகள் தம் நடை அவர்களுடைய நடையப்போலி இல்லை என்று அதற்கு தோற்றுவிட்டது என்று அதை கற்க வேண்டும் என்ற ஆவலில் குளத்திலே உள்ள தாமரை மலர் மேல் தூங்க வைத்திருந்த தம் குஞ்சுகளை மறந்துவிட்டு அவர்கள் பின்னால் சுற்றி திரிகின்றனவா. சேலுண்ட ஒன்கனாரின் சேல் கெண்டை மீனின் ஒரு வகை பெண்களின் கண்களுக்கு ஓமை. உண்ட ஒத்த ஒண்கண் ஒளிபுரிந்திய கண். திரிகின்ற செங்கால் எண்ணம் திரிதல் மனம் போல் செல்லுதல். அன்னங்கள் பெண்களைப் போல நடக்க நடைபயின்று பழகி கொண்டிருக்கின்றமாம். அப்போது மாலுண்ட நளிலை பள்ளி மால் உண்ட பெருமைக்குரிய நளினம் என்பதற்கு தாமரை மலர் என்று போயர். பள்ளி என்றால் படுக்கை. அழகிய தாமரை மலர்களாகிய படுக்கையில் வளர்த்திய மழலை பிள்ளை வளர்தல் கண் வளர்தல் உறங்குதல். தாமரை மலர்களாகிய படுக்கையில் உறங்க வைக்கப்பட்ட மழலை பேசும் சின்ன குஞ்சுகள் வயிறு பசித்து தூக்கம் கலைந்து

0: அம்மாவை தேடி வாயை அகலத்திறந்து கத்துகின்றன. அப்போது கால் உண்ட சேற்று மேதி, மேதி எருமை, குளத்து சேற்றுக்குள் கால் வைத்தபடி சுகமாய் நின்று கொண்டிருந்த எருமை மாடுகள் கன்று உள்ளி, கன்று உள்ளல் நினைத்தல், கன்றை நினைத்தல். அன்ன குஞ்சிகள் பசியால் கத்துவதை கண்டவுடன் எருமை குஞ்சுக்கு தொழுவத்திலே தன்னை எதிர்நோக்கி பசியோடு காத்து கொண்டிருக்கும் கன்று நினைவுக்கு வந்ததால் கனைப்பச் சோர்ந்த பெருங்குழல் அடுத்து அம்மா என்று கத்துகிறது. பால் நினைந்துட்டும் தாயல்லவா, கன்றை நினைந்ததும் மடியில் தானே பால் பெருக்கெடுத்துச் சொல்கிறது. இப்போது சுரந்த பால் மடிக்கு நேரே கீழே தாமரைப்படுக்கையில் உள்ள அன்னக்குஞ்சிகளின் வாயில் வந்து விழுகிறது. அந்த குஞ்சுகள் பாலுண்டு துயில துயில உறங்குவதற்காக எருமை மடியிலிருந்து கொட்டிய பாலை அம்மாதான் ஏதோ தருகிறாள் என்று நினைத்து குடித்துவிட்டு மீண்டும் தூங்க முயற்சிக்கின்றன அக்குஞ்சுகள். ஆனால் தூக்கம் வரவில்லை. அம்மா பக்கத்திலே இருந்தால் தாலாட்டு பாடி தூங்க வைத்திருப்பாள். அவை தூக்கம் வராமல் கத்துகின்றன. அப்போது பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை, பச்சை தேரை குளத்தில் உள்ள தவளைகள், பண்ணை மருத நில தோட்டம். குஞ்சுகள் கத்துவதை குளத்தில் உள்ள தவளைகள் கண்டு தம் குரலெடுத்து தாலாட்டு பாட அன்னக்குஞ்சுகள் உறங்குகின்றனவாம். அப்படிப்பட்ட செழிப்புடைய வளமிக்க பண்ணைகள் நிறைந்து விளங்குவது கோசல நாடு என்பது பாடற் பொருள். கவிஞன் இந்த நிகழ்வை கூறுவதன் மூலம் வேல சிறு கருத்துக்களை உள்ளுறையாக வைத்து பிரிது மொழி அணியிலே கூறுகின்றான். அவை என்ன என்று பார்ப்போம். இப்பாடலில் எருமைகள் சுரக்கும் பால் அதற்கு முதல் உரிமை பெற்ற அதன் கன்றிற்கு சென்றிருக்க வேண்டும், அல்லது அடுத்த உரிமையுடைய எருமைகளை வளர்க்கின்ற சொந்தக்காரனுக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதன் பால் சற்றும் உரிமையில்லாத அன்னக்குஞ்சுகளுக்கு போய் சேர்கிறது. இந்த செய்தி பின்னால் கோசலத்திலே நடக்கவிருக்கும் நிகழ்ச்சியை காட்டும் உள்ளுரையாக அமைகிறது. அதாவது கோசல சாம்ராஜ்ய அரசாட்சிக்கு முதல் உரிமையுடைய ராமனுக்கு சென்றிருக்க வேண்டும் அவ் அரசாட்சி, அல்லது கைகேயி கேட்ட வரத்தினால் அவ் அரசாட்சிக்கு உரிமை பெற்ற பரதனுக்கு சென்றிருக்க வேண்டும். இவ்விருவருக்கும் இல்லாது எவ்வித சம்பந்தமும் இல்லாத பாதுகைக்கு செல்ல போவதை இப்பாட்டிலே குறிப்பாக வைக்கின்றான் கம்பன். கோசல நாட்டில் விலங்கினங்கள் கூட தன் இனமல்லா மற்ற விலங்குகளிடம் ஒன்றுக்கொன்று பரிவு காட்டி வாழ்கின்றன என்று சொல்லி கோசல நாட்டு மக்களின் ஒற்றுமை வாழ்வை காட்டுவதாகவும் அமைகிறது. அன்னங்கள் திரிதல், குஞ்சுகள் தாமரை மலரிலே தங்குதல், எருமை கன்றுகளை நினைத்து பால் சுரத்தல், குளத்து தவளை கத்துவது என்பன இயல்பாக நடைபெறுகின்றன. இச்செயல்களை விலங்குகளின் பரிவு வாழ்க்கையாக சித்தரித்த கம்பனின் தற்குறிப்பேற்றம் எண்ணி மகிழ்வோம். இதே போன்றொரு இனிய பாடலுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, தமிழே அமுதே உரை வழங்கியவர் பொன் வேலுமையில் அவர்கள். நேர்களை, நேரம் காலையில் 7:32 ஆகிட்டு நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் வந்துட்டே இருக்குது. சந்தோஷ் நாராயணன் இசையில் மனிதன் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் பிரியா ஹிமேஷ் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நெல்லை பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். பர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:37 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஆங்கிலம் அறிவும் பகுதியில வழங்க இருக்கிறாங்க கே கே தாமஸ் அவர்கள். காலை வணக்கம் சார்.
2: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நெல்லை பண்பலை வானொலி நேயர்களை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நாம் தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் வலம் வருவோம். முதலாவதாக டுடேஸ் நியூ வேர்ட்ஸ், அதாவது இன்றைய புதிய வார்த்தைகள் இந்த பகுதிக்கு செல்லலாம். அதில் ஒரு 3 வார்த்தைகளை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது வார்த்தை எசென்சியல். எசென்சியல் என்றால் இன்றியமையாதது, அப்படியானால் மிகவும் அவசியமானது என்று அர்த்தம். ESSENCIAL, அதாவது எசென்சியல். எசென்சியல் என்பது ரொம்ப அவசியமா இருக்கும் பார்த்தீங்களா. இப்ப நமக்கு ரொம்ப அவசியமானது, நான் ஒண்ணு சொல்ல ஒரு வரி எக்ஸாம்பிளா சொல்லலாம்னு இருக்கேன். வாட் இஸ் எசென்சியல் ஃபார் ஆல்

0: லிவிங் திங். வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் ஆல் லிவிங். இது எல்லா தண்ணீர், எல்லா உயிரினம், எந்த இதுக்கு எல்லா இதெல்லாம் உயிரினம் எதுக்குனாலும் தண்ணீர் மிக அவசியம். அதனால எசென்சியல்ங்கிற வார்த்தையை நான் எடுத்திருக்கேன். அடுத்தபடியாக காண்டாக்ட், CONDUCT, நல்லா கவனிங்க, CONDUCT. அதுல டியு வந்தா ஒரு வார்த்தை வரும், அடுத்தாப்புல இன்னொரு வார்த்தை அதே மாதிரி சொல்ல போறேன், TN வரும். காண்டாக்ட் வந்து இது ரெண்டு விதமா சொல்லலாம், அதாவது வினை பெயர்லையும் சொல்லலாம், தொழில் பெயர்லையும் சொல்லலாம், அதாவது வெர்ப்லையும் சொல்லலாம், நவுன்லையும் சொல்லலாம். பாருங்க, அதாவது காண்டாக்ட், அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இருக்கேன். அவர் டீச்சர் வில் கண்டக்ட் an examination tomorrow. அவர் டீச்சர் பார்த்தீங்களா, அவர் வந்து என்னுடைய ஆசிரியர், நாளை ஒரு தேர்வு நடத்தலாம் என்று இருக்கிறார். நடத்துறது வந்து இதில் ஒரு வெர்ப், ஒரு வினைச்சொல், அதனால இது வினைச்சொல் ஆகுது இங்க. அடுத்தாப்புல அதே இது பாருங்க, பெயராகவும் வரும், அதாவது கண்ட, அதாவது நடத்துனர்னு ஒரு வார்த்தை உண்டு பார்த்தீங்களா, கண்டக்டர், அதுலயும் இந்த வார்த்தை தான், இதை வச்சுதான் கண்டக்டர் நடத்துனருங்கிறது நம்ம பயன்படுத்தியிருக்காங்க. கண்டக்டர்னா நடத்தைங்கிற ஒரு பெயர் சொல் வருது பாருங்க, பெயர் சொல் அது நடத்தை. ஹி கண்டக்ட் இஸ் வெரி குட். நம்ம எல்லாருமே காலேஜ், ஹைஸ்கூல் போன்றவர்கள நம்ம வெளியே வரும்போது கண்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதுக்கு இந்த ஸ்பெல்லிங் தான், அதாவது CONDUCT. அதாவது நடத்துறதுங்கிறது ஒரு வெர்பலையும் வருது, அதாவது இன்னொன்று பெயர்லையும் வருது. அதே மாதிரி கான்டாக்ட், CONCACT, ரெண்டு எழுத்து வித்தியாசத்துல ரெண்டு வார்த்தை வெவ்வேறமாயிருது. அது தொடர்பு, தொடர்புகள், தொடர்பு வை, தொடர்புகள். இதில் கான்டாக்ட் ஹெட் ஆபீஸ் அப்படி நீங்க வந்து தலைமையகத்தை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு, கான்டாக்ட் CONCACT கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி இஸ் நாட் இன் மை கான்டாக்ட், அதாவது அவன் என்னுடைய தொடர்புகள்ல இல்ல, அது பெயர் சொல்ல வருது பாருங்க. அதனால நவுன்லயும் வருது, வெர்ப்லயும் வருது. அப்படிதான் இந்த மூணு வார்த்தை எசென்சியல், கான்டாக்ட், கான்ட்ராக்ட் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிடலாம். இன்னைக்கு வந்து ஒரு புதுசா, இன்னைக்கு ஒரு ஐந்து வார்த்தை, ஐந்து புதிய வரிகள் நாம உருவாக்குற மாதிரி நான் சொல்லலாம் இருக்கேன். மூணு வார்த்தையில சின்ன சின்ன வரி, நாமளா வாக்கியங்கள் மூணு. ஒன்னு ஐ ஈட் மேன்கோ, எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஐ நான் ஈட் சாப்பிடுகிறேன், நான் மேன்கோ மாம்பழம். இதுல என்ன பண்ணலாம் இருக்கேன் பாருங்க, நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன் தெரியும், ரொம்ப ஈஸி சென்டென்ஸ் இது. இந்த ஈட்டை எடுத்துட்டு அதுல பை போடுங்க, இந்த ஐ மாங்கோவை மாத்தாதீங்க, ஐ பை மேன்கோ, நான் மாம்பழம் வாங்குகிறேன் பாத்தீங்களா. அடுத்தாப்புல பை கடுத்தாப்புல கிவ் போடுங்க, ஐ கிவ் மேன்கோ, நான் மாம்பழம் தருகிறேன், கொடுக்கிறேன், நான் மாம்பழம். அடுத்தாப்புல செல், CSELL, நான் மாம்பழம் விற்கிறேன். அடுத்தாப்புல பாருங்க, ஐ கட் மாங்கோ, நான் மாம்பழம் வெட்டுகிறேன். அடுத்தாப்புல பாருங்க, வாஷ் போடுங்க, ஐயையும் மேங்கோவையும் மாத்தக்கூடாது, நடுவில் உள்ள வார்த்தையை மட்டும் மாத்தணும். அப்படி புது புது வாக்கியம் நம்மளே உருவாக்கிடலாம், ஐ வாஷ் மேங்கோ, நான் மாம்பழம் கழுவுகிறேன். பாத்தீங்களா, எத்தனையோ வரி நம்மளே உருவாக்கிடலாம். இதே மாதிரி யூ, அது ஐவி யூ தே, அந்த தே வச்சு இதே மாதிரி உருவாக்கிடலாம். அப்படி நூற்றுக்கணக்கான வரிகள் நாம சொந்தமாக நேயர்கள் உருவாக்கி எழுதி பாருங்க. இன்றைக்கு நான் இரண்டு ப்ராவர்ப் சொல்லலாம் இருக்கேன். முதல் ப்ராவர்ப், மைட் இஸ் ரைட், வல்லோன் வகுத்ததே வாய்க்கால். மைட் இஸ் ரைட், வல்லோன் வகுத்ததே வாய்க்கால். அடுத்த ப்ராவர்ப் பாருங்க, எ தீஃப் நோஸ் அனதர் தீஃப், எ தீஃப் நோஸ் அனதர் தீஃப், பாம்பின் கால் பாம்பறியும். ஆங்கிலம் அறிவோம், இனிமையா தமிழிலும் பேசி மகிழ்வோம், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நேர்கள் கேட்டது ஆங்கிலம் அறிவோம், வழங்கியவர் கே.கே. தாமஸ் அவர்கள். நேர்களை இணைஞ்சிருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, அனிருத் இசையில அனிருத் லோதிகா பாடியிருக்கிறாங்க விஷ்ணு இத்வன் வரிகளுக்காக. லியோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், பாடலை தொடர்ந்து வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி வலம்பெறும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம். பர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:47 ஆகிட்டு இருக்கு. இன்றைய தினம் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது. இன்றைய தினம் இன்னைக்கு தேசிய கைம்பெண்கள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் June 23 அன்று சர்வதேச கைம்பெண்கள் நாள் கடைபிடிக்கப்படுது. கணவனை இழந்த பெண்களோட மனித உரிமைகள் மற்றும் அவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது குறித்து உலகம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை 2010 December 21 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் பன்னாட்டு கைம்பெண்கள் நாளுக்கான தீர்மானத்தை அங்கீகரித்தாங்க. அதன் வழியாக உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் June 23 இன்னைக்கு சர்வதேச கைம்பெண்கள் நாளாக கொண்டாடப்பட்டு

அறிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கைம்பெண்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் மூலமாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருது. இந்த நாள் கணவரை இழந்து வாழ்க்கை பயணத்தை தொடர பெண்களோட மன வலிமை, போராட்டம் மற்றும் சமூகத்தில் அவங்களுக்கான உரிமைகளை நினைவூட்ட ஒரு சிறப்பான நாள். கணவரை இழந்த பிறகும் குடும்ப பொறுப்புகளை ஏற்று குழந்தைகளை வளர்த்து சமூகத்தில் தங்களுக்கான இடத்தை உருவாக்கி வாழற எண்ணற்ற பெண்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. இந்த நாளோட முக்கிய நோக்கமே கைம்பெண்கள் எதிர்கொள்கிற சமூக பொருளாதார மற்றும் மனநல சவால்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் அவங்களுக்கு சம உரிமைகள் மற்றும் மரியாதை கிடைக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறது தான். நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. இன்றைக்கி தேசிய கைம்பெண்கள் தினம். ஒரு பெண்ணோட மதிப்பு அவங்களோட குடும்ப நிலைமையால் தீர்மானிக்கப்படுறது கிடையாது, அவங்களோட திறமை, உழைப்பு மற்றும் மனிதநேயத்தால் தான் தீர்மானிக்கப்படுது. அதனால் கைம்பெண்கள் மேலே இரக்கம் காட்டுறதை விட அவங்களுக்கு மரியாதை, ஆதரவு மற்றும் சம வாய்ப்புகளை வழங்குறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இன்றைய நாளில் வாழ்க்கையோட பல்வேறு சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு முன்னேறிட்டு வர்ற அனைத்து கைம்பெண்களுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். இறைவி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணன் இசையில சித்ரா, கார்த்திக், சந்தோஷ் நாராயணன், அனந்தூ பாடியிருக்கிறாங்க. விவேக் பாடல் வரிகளுக்காக

நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் அர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:55 ஆகிட்டுருக்கு. வணக்கம் அர்ணி நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம நெல்லை மாவட்டத்தில் 25ஆம் தேதி 4வது வியாழக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வச்சு 2ஆம் தளத்தில் இருக்கிற கூட்டரங்கில் நம்ம நெல்லை மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடக்கப்போகுது. காலையில் 10:30 அளவில் இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்துக்கிட்ட விவசாயிகளோட கோரிக்கைகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறை தீர்க்கிறதுக்காக இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்துக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவலோட வணக்கம் பண்ணி நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன். நான் உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். என்ன திரைப்படத்தில் இருந்து அப்படின்னா, அஜித்தா படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணன் இசையில கார்த்திகா வைத்தியநாதன் பாடியிருக்கிறாங்க. கார்த்திக் நீதா வரிகளுக்காக. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலைப்பான்மலை 102.6.

0: நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன் வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நாளும் ஒவ்வொரு விதமான வழக்குகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சட்ட தகவல்கள் அப்படின்னு நாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி மூலமாக. அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கிறாங்க வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
1: கொள்வது மிகவும் நன்றாக இருக்கும். முதலில் சாதாரண அடமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து சொத்துரிமை மாற்று சட்டத்தில் பிரிவு 58 பி சொல்கிறது. இந்த சாதாரண அடமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷில் வந்து சிம்பிள் மார்க்கேஜ்னு சொல்லுவாங்க, இதனை ஈட்டடமானம்னு சொல்லுவாங்க அல்லது எளிய அடமானம்னு சொல்லுவாங்க. சாதாரண அடமானம் அல்லது ஈட்டடமானம் என்றால் ஒரு வாங்கக்கூடிய கடன் தொகைக்கு ஈடாக வைக்கப்படும் அசையா சொத்தின் உடைமையை கடன் வாங்குபவரே வைத்து கொண்டு, அதாவது ஒரு வீட்டை வந்து அடமானம் வைக்கிறோன்னா வீடு நம்மகிட்ட தான் இருக்கும், அந்த உடைமையை கடன் வாங்குபவரே வைத்து கொண்டு கடனை குறிப்பிட்ட காலத்திற்குள் திரும்ப செலுத்த தவறினால் அந்த சொத்தை விற்று தேவைப்படக்கூடிய அந்த அளவுக்கு அடமான தொகையை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று ஒப்புக்கொண்டு சொத்தின் உரிமையை மட்டுமே கடன் கொடுப்பவருக்கு, அதாவது அடமானம் பெறுபவருக்கு எழுதி கொடுக்கும் அடமானம் ஈட்டடமானம் என்று பெயரும். கடன் பெற்றதற்கு ஈடாக, அதாவது பிணையமாக சொத்தை எழுதி கொடுப்பது. சுருங்க சொன்னால் அடமானம் வைப்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக வாங்கும்போது தனக்கு சொந்தமான அசையா சொத்தை கடன் கொடுப்பவர் பெயரில் அடமான ஆவணம் எழுதி கொடுப்பதன் பெயரில் கடன் வாங்குவது அடமான கடன். அத்தகைய அடமான ஆவணத்தில் வட்டி மற்றும் அசல் திருப்பி கொடுக்க வேண்டிய விதம் மற்றும் காலக்கெடு குறிப்பிடப்பட்டிருக்கும். கடன் பெற்றவர், அதாவது அடமானம் வைத்தவர், வட்டியையும் அசலையும் ஒப்புக்கொண்டபடி திரும்ப செலுத்தாத பட்சத்தில் அடமானம் பெற்றவர், அதாவது கடன் கொடுத்தவர் நீதிமன்றத்தில் வழக்கிட்டு நிவாரணம் பெறலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விற்பனை அடமானம், மார்க்கேஜ் பை கண்டிஷனல் சேல்னு சொல்லுவாங்க, பிரிவு 58 சி. இதனை நிபந்தனைக்குட்பட்ட விற்பனை அடைமானம் என்று கூறுவார்கள். அடமானம் வைத்தவர் அடமான சொத்தினை ஒரு குறிப்பிட்ட தேதியில் அடமான தொகையை செலுத்த தவறினால் அடமான சொத்தை விற்பனை செய்துவிடலாம் என்று, அடமான தொகை செலுத்தப்பட்டுவிட்டால் விற்பனை செய்ய முடியாது என்ற நிபந்தனையில் பெயர் எழுதப்படும் ஆவணமே விற்பனை அடமானம் எனப்படும். இத்தகைய அடமானங்கள் அரிதாகவே எழுதப்படுகிறது. விற்பனை செயல்படுத்தப்படும் என்ற நிபந்தனை எழுதாவிடில் அடமானம் பெற்றவர் அந்த சொத்தினை விற்பனை செய்ய முடியாது. அடுத்ததாக பார்க்க போகிறதா அனுபவ அடமானம், உசு ஃப்ராக்சரி மார்க்கேஜ்னு சொல்லுவோம், இது வந்து 58 டி பிரிவு இதை பற்றி சொல்கிறது. இதனை சுவாதீன அடமானம் என்றும் கூறுவர். இந்த வகை அடமானத்தை தான் ஒத்தி என்றும் போக்கியம் என்றும் கூறுவார்கள். அடமானம் வைக்கப்படும் அசையாச்சத்தின் உடைமையை அடமானம் பெறுபவர் வசமே ஒப்படைத்து அடமான கடனில் அசல் தொகைக்குரிய வட்டிக்கு பதிலாக அந்த சொத்தை அல்லது அந்த சொத்திலிருந்து வருமானத்தை அல்லது நலனை அனுபவித்துக் கொள்ளும் உரிமையை கொடுக்கும் அடமானத்திற்கு அனுபவ அடமானம் என்று பெயர். சாதாரணமாக நமது ஊர்களில் வாடகைக்கு குடியிருப்பதற்கு பதிலாக ஏதாவது ஒரு வீட்டை, அதாவது சுமார் 3 வருடங்களுக்கு மொத்தமாக ஒரு தொகையை வீட்டின் உரிமையாளருக்கு கொடுத்துவிட்டு அந்த வீட்டின் அனுபவத்தை பணம் கொடுத்தவர் பெற்றுக்கொண்டு வாடகையின்றி அந்த வீட்டில் வசித்து வருவார். இந்த வீட்டின் உரிமையாளர் மேற்படி தொகையை திரும்ப செலுத்தும் பட்சத்தில் அந்த அடமானம் முடிவுக்கு வரும். இத்தகைய அடமானம் அனுபவ அடமானம் என்று சொல்கிறோம். ஆனால் இதையும் கட்டாயம் சார்பதிவத்தில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆங்கில அடமானம், இங்கிலீஷ் மார்க்கெட்டு சொல்லுவோம், இந்த 58 இ சொல்கிறது. இதனை பேச்சு வழக்குக்கு நம்பிக்கை கிரயம் என்றும் கூறுவதுண்டு. இப்போ அதிகமாக இப்போ அது சில இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதிகமாக இதனை யாரும் செய்வதில்லை. அடமான சொத்தை எந்தவித நிபந்தனையுமின்றி அடமானம் பெறுபவருக்கு விற்பனை ஆவணமாகவே எழுதி வைத்துவிட்டு குறிப்பிட்ட தேதியில் அடமான கடனை திரும்ப செலுத்தும் பட்சத்தில் அந்த சொத்துரிமை மீண்டும் அடமானம் வைப்பவருக்கே மாற்றியளிக்க வேண்டும் என்று எழுதப்படுவது ஆங்கில அடமானம் எனப்படும். இதில் அடமானம் பெறுபவருக்கு முழுமையான உரிமை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இத்தகைய அடமானங்கள் ஆபத்தான ஒன்றாகும். அடமானம் வைத்தவர் அடமான கடனை செலுத்தும் நேர்வில் வட்டி மற்றும் இதர செலவினங்களை காட்டி அடமானம் பெற்றவர் அதிகப்படியான தொகையை அடமான வைத்தவரிடமிருந்து வசூலிக்கும் முயற்சியும் நிகழ்வுகளும் அடமான சொத்தின் மதிப்பை விட பல மடங்கு குறைந்த தொகைகளை அடமானத்திற்கு கொடுத்துவிட்டு அதிக மதிப்பை கொண்ட சொத்தை கிரயம் செய்து அபகரிக்க நினைக்கும் நிகழ்வுகளும் அதிகமாக நடைபெறுகின்றன. ஆகவே ஆங்கில அடமானம் என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகவே இந்த சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கிறது பத்திர வைப்பு அடமானம், மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், பிரிவு 58 எஃப். இதனை ஆவண வைப்பீட்டு அடமானம் என்றும் சொத்தின் மூல ஆவணங்களை வைப்பீட்டின் பேரில் அடமான கடன் வாங்குவது என்று கூறுவர். இந்த மாதிரியான அடமானங்கள் வியாபாரத்தில்

ஈடுபடுபவர்கள் தங்களது வியாபாரத்திற்காக அவசர பண தேவைக்காக அதிகமாக செய்வதுண்டு. கொல்கத்தா, சென்னை, மும்பை போன்ற மெட்ரோபாலிட்டன் நகரங்களில் அரசின் வழிகாட்டுதலின்படி இவ்வகை அடமானங்கள் அதிகமாக ஏற்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக இந்த வகை அடமானங்கள் குறுகிய கால கடன்களுக்காக ஏற்படுத்தப்படுகிறது. அடமான தொகைக்கு வட்டி வசூலிப்பது இதன் சிறப்பம்சமாகும். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் பெரும்பாலும் இத்தகைய அடமானங்களை எளிதாக மேற்கொள்கின்றனர். இதனை சுருக்கமாக MOD என்று கூறுவார்கள். ஆவணத்தை வைத்து அடமானம் பெறுதல் என்பது நிதி நிறுவனங்கள் எளிமையானதும் நம்பிக்கையானதாகவும் இருக்கும். நிதி நிறுவனங்கள், வங்கிகள் இத்தகைய அடமானங்களை சார்பதிவகத்தில் பதிவு செய்கின்றனர். இது வந்து ஒன்று புத்தகத்தில் இந்த பதிவுகள் பதிவு செய்யப்படுவதால் வில்லங்க சான்றிதழில் இந்த பதிவுகள் துலங்கும். ஆகவே கடனை அடைக்காமல் அடமான சொத்தினை வேறு நபர்களுக்கு விற்பனை செய்தது அல்லது வேறு வகை பரிமாற்றங்கள் செய்ய இயலாது. ஆறாவதாக பார்க்க போறது கதம்ப அடமானம், பிரிவு 58G. இதனை பிற வகை அடமானம் என்று கூறலாம். மேலே கண்டுள்ள 5 வகையான, அதாவது ஏற்கனவே நான் சொன்ன 5 வகையான அடமானங்களின் தன்மையில் வராத அடமானம் கதம்ப அடமானம் அல்லது பிற வகை அடமானம் எனப்படும். 6 வகையான

0: அல்லது வேறு வகை பரிமாற்றங்கள் செய்ய இயலாது. ஆறாவதாக பார்க்க போகிறது கதம்ப அடமானம் பிரிவு 58G. இதனை பிற வகை அடமானம் என்று கூறலாம். மேலே கண்டுள்ள 5 வகையான, அதாவது ஏற்கனவே நான் சொன்ன 5 வகையான அடமானங்களின் தன்மையில் வராத அடமானம் கதம்ப அடமானம் அல்லது பிற வகை அடமானம் எனப்படும். 6 வகையான அடமானங்களின் தன்மை ஒரே அடமானத்தில் இருக்கலாம், குறிப்பாக ஆங்கில அடமானத்தின் தன்மை மட்டும் இல்லாது இருக்கும். அடமான மீட்புரிமை வழக்கில் சுவாதீன ஒப்படைப்பு அடமான பத்திரத்தில் இந்த சொத்தினை அடமானம் வைத்த தேதியிலிருந்து 9 ஆண்டுகளுக்குள்ளாக மீட்க வேண்டும் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே 9 ஆண்டுகள் முடிந்த பின்னர் அதில் குறிப்பிட்டுள்ள தேதியில் 30 ஆண்டுகளுக்குள் வழக்கு தொடர வேண்டும் என்று செல்லப்பன் என்ற செல்லையன் எதிர் ரமாதேவி என்ற வழக்கில் அடமான மீட்புரிமை பற்றி முழுமையாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த அடமானம் சம்பந்தப்பட்ட சில சங்கதிகள் இருக்கின்றன, அவற்றை நாம் அடுத்ததில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கியவர் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். சேதுபதி படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடரலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள்.
2: சரளி வரிசைகள், ஜண்ட வரிசைகள், மேல்ஸ்தாய் வரிசைகள், தாட்டு வரிசைகள், அலங்காரங்கள், கீதங்கள், இதனை பயிற்சி செய்து நிறைவாக நாம் பயிற்சி செய்ய வேண்டியது சுரஜதிகள். சுரஜதியில்தான் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற அங்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. பல்லவி என்பது சாகித்யத்தின் தொடக்கம், அதாவது பாட்டின் தொடக்கம். அனுபல்லவி என்பது இந்த பல்லவியினுடைய சாகித்யத்தை தொடர்ந்து அமைவது. சரணம் என்பது பல்லவி, அனுபல்லவி இதனை நிறைவு செய்யும் விதமாக சரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில சுரஜதிகளில் பல்லவியை தொடர்ந்து பல சரணங்கள் இயற்றப்பட்டிருக்கும். இந்த சுரஜதிகள் அரங்கிசையில் பாடுவதற்கு ஏற்றவையாகவும் நாட்டியத்திற்கு பயன்படும் வகையிலும் சில சுரஜதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுரஜதி இயற்றியவர்கள் சோபனாந்திரி, மகாராஜா சுவாதி திருநாள், மெலட்டூர் வெங்கடரமண சாஸ்திரி, பொன்னையா பிள்ளை, சியாமா சாஸ்திரிகள். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராகிய சியாமா சாஸ்திரிகள் இயற்றிய சுரஜதிகள் பைரவி ராகம், தோடி ராகம், யதுகுல காம்போஜி ராகம். பைரவி ராகத்தில் அமைந்த சுரஜதி காஞ்சிபுரம் காமாட்சியம்மனை பற்றி இயற்றியதாகும். இந்த சுரஜதியை மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைத்திருக்கிறார். இந்த சுரஜதியின் சிறப்பு என்னவென்றால் சரணங்கள் 8 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சரணங்களும் அசெண்டிங் ஆர்டரில் இயற்றப்பட்டிருக்கிறது, அதாவது ஆரோகண வரிசை கிரமத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சுரம் சரி நீ சரி நீ ரே.

ப என்று அமைக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது சுரம் ரீ க ரீ க ச நீ க ரீ ச ரீ என்று கம்பு கழ நீ ரத சி குரா என்றும், மூன்றாவது சுரம் காந்தாரத்தில் ஆரம்பிப்பதனால் க ம க ரீ ச ரீ நீ ச நீ ச

ஷகாரிணி சதா நத பலதாயிய நீ பிரிதோ புபிலோ என்றும், ஏழாவது ஸ்வரம் நீரி சரி நீரி நீத என்று, நீ பவன நிலையா சுர இப்படி இருக்கிறது. எட்டாவது ஸ்வரம் ச

0: சங்கரே சிவசங்கரே பரமேஸ்வரி என்று இந்த சுரஜதில் எட்டு சுரங்களையும் வரிசை கிரமமாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் சியாமா சாஸ்திரிகள். இந்த கடைசியில் வரக்கூடிய சுரத்தில், நிறைவாக வரக்கூடிய சுரத்தில் சியாம கிருஷ்ண என்று அவருடைய முத்திரையை அதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து விரிவாக நாம் சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். சீனு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. இப்படி அமரும் என்றும் பதினாறாக இருப்பது என்று கூறுவார்களே, அப்படி என்றால் என்றும் இளமையாக இருப்பது என்றுதானே அர்த்தம்?
0: ஆம் அண்ணா, இளமை மாறாமல் இளமை குன்றாமல் என்றும் பதினாறு வயது போல காட்சி அளிப்பதை தான் அவ்வாறு கூறுகிறார்கள். இல்லை, மன்னருக்கு ஏன் இந்த திடீர் சந்தேகம், அதுவும் குறிப்பாக இந்த சொல்லாடலை குறித்து?
1: அது வேறொன்றுமில்லை மந்திரியாரே, இளமையாக இருப்பது எப்படி என்று பலரும் பல விதமான தகவல்களையும் குறிப்புகளையும் தருகிறார்கள். நம்பி எதை செய்வது என்று தெரியவில்லை. நேற்று சமூக ஊடகத்தில் அப்படித்தான் ஒரு குறிப்பு தென்பட்டது. அதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாமே என்று நினைத்தேன். அதையும் வாங்கி முகத்தில் பயன்படுத்தினேன்.
0: அப்படியா?
1: என்ன மந்திரியாரே, என்னை ஏற இறங்க பார்க்கிறீர்?
0: இல்லை, அதை பயன்படுத்தியும் அப்படி ஒன்று பெரிய வித்தியாசத்தை காணவில்லையே மன்னர் வேந்தே. சரி, அந்த பொருளுக்கு தாங்கள் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீர்கள்?
1: இப்படி வாரும், உமது காதை தாரும், கூறுகிறேன்.
0: ஐயோ, அவ்வளவு பொற்காசுகளா? தாங்கள் இப்படி செலவு செய்வீர்கள் என்று தெரிந்திருந்தால் எனக்கு தெரிந்த வழியே கோரி இருப்பேனே.
1: என்ன மந்திரியாரே, நீரும் அழகு குறிப்புடன் களத்தில் இறங்கி விட்டீரா?
0: இல்லை, எளிமையான ஒரு வழி இருக்க எதற்காக இப்படி தலையை சுற்றி மூக்கை தொட வேண்டும்?
1: அது என்ன எளிய வழி?
0: வெறும் 93 நாட்கள் நாங்கள் கடலுக்கு அடியில் இருந்து விட்டு வந்தால் 10 வயது குறைந்து இளமையாக காணப்படுவீர்கள்.
1: என்ன மந்திரியாரே, நீர் என்னை சிரிக்க வைப்பதற்கும் உமக்கு நகைச்சுவை சொல்வதற்கும் இதுவா தருணம்?
0: இது நகைச்சுவை அல்ல, உண்மையிலே நடந்திருக்கிறது, நிரூபித்தும் இருக்கிறார்கள்.
1: அப்படியா, எப்படி?
0: அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் 93 நாட்கள் இருந்தவர் 10 வயது குறைந்து இளமையாக மாறி இருப்பது விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது.
1: அது எப்படி சாத்தியமாகும்?
0: மன்னா, நம் மனித உடலானது கடும் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் நிலையில் என்ன மாற்றங்களை சந்திக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். இதற்காக ஜோசப் இந்தூரி என்பவரை அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் 3 தங்க வைத்தனர். அதன் பிறகு மருத்துவர்கள் ஜோசப்பின் உடலை ஆய்வு செய்தனர். அப்போது அவரது உடலில் இருந்த டெலோமரஸின் அளவு அவர் நீரில் மூழ்குவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட அளவை விட 20% நீளமாக இருப்பதை காண முடிந்தது.
1: மந்திரியாரே, என்ன அது டெலோமரஸ்?
0: இந்த டெலோமரஸ் என்பது குரோமோசோம்களின் முடிவில் இணைக்கப்பட்டிருக்கும் DNA வரிசையாகும். இது மனித

0: குழந்தைகள் வயதாகும் போது குறையும் என்று சொல்லப்படுகிறது மன்னா. ஆனால் இங்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஜோசப்பின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட டெலோமரஸ் அதிகரித்திருப்பதால் அவர் 10 வயது இளமையாக மாறியிருப்பதை கண்டறிந்துள்ளனர்.
1: மந்திரியாரே, எதற்காக இவ்வளவு பொற்காசுகளை நாம் செலவு செய்ய வேண்டும்? நானும் கடலுக்கு அடியில் 3 மாதங்கள் தங்கி இளமையுடன் திரும்பி வரப்போகிறேன்.
0: அப்படியா மன்னா, மிக்க மகிழ்ச்சி. உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன். மன்னரி தொல்லை இல்லாமல் அரசவையில் ஜாலியாக 3 மாதங்கள் இருக்கலாம். அப்படி எதுவும் சம்பவித்தாலும் பிறகு அரசவை நமக்குத்தான்.
1: சற்று போரும், சற்று போரும்.
0: என்ன மன்னா, என்னவாயிற்று?
1: கடலுக்கு அடியில் 3 மாதங்கள் ரொம்பவே போர் அடிக்கும். அதனால் நீரும் என்னுடன் கடலுக்கு அடியில் தங்க வருகிறீர்.
0: ஐயோ, இந்த விஷ பரீட்சைக்கு நான் ரெடி இல்லை.
1: மன்னர் இல்லாத அரசவையில் மந்திரிக்கு என்ன வேலை?

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
2: எட்டு மணி 45 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில். அடுத்ததாவதா ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில நா முத்துக்குமார் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போறார் அப்படின்னு மற்றவங்க நினைச்சாங்க. அவர் அப்படி செய்யல, அந்த இடத்துலயே பொட்டலத்தை பிரிச்சார். திருட மாதிரி அப்படியே சுத்தி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுங்கிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை, உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்னைக்கு. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சக்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம்தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத ஒன்றை மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான

0: ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா, ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூலுகோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 ஒன்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவை இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் பட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாரா. எனக்கு கூட அப்படி தான் சார் ஆகிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாரா இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் பட்டுவிட்டுது, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவார் சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இன்னும் சில மணி துளிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ள எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலை ஏற்படுத்திய விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9446019 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 3 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு லட்சியம் இருக்கும், ஒவ்வொருத்தருடைய கனவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் இருந்தா அவங்களுடைய என்ன லட்சியமா இருந்தாலும் அதை ஈஸியா சாதிச்சிடலாம். அதுதான் நம்பிக்கை. நம்மளுடைய 3வது கை மாதிரி நம்பிக்கை அப்படின்னு கூட பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில நம்பிக்கையோட நீங்கள் பெற்ற முதல் வெற்றி எது, நான் ரொம்ப நம்பினேன் இது கண்டிப்பா எனக்கு சக்சஸ் ஆகும்னு, அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற அனுபவம் நிச்சயமா நம்மள எல்லாருக்குமே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடங்கி அந்த நம்பிக்கை எங்கெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில எங்களோட பகிர்ந்துக்க போறீங்க. 0462256113 மற்றும் 0462256

0: 1133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு நம்பிக்கையோடு நீங்கள் பெற்ற முதல் வெற்றி எது அப்படின்னு பகிர்ந்துக்கலாம். நம்ம கிட்ட முதலாவதா பேசுறதுக்காக வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வாசிச்சாங்க.
0: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாவதா யாரு எங்க இருந்து பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம், வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், கேடிசி நகர்ல இருந்து
2: முத்துசெல்வம் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
2: நம்ம வந்து அம்மா அப்பாவை வந்து டிசைன் பண்ண முடியாது, ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை துணைகள் வரும்போது அதுல எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு. நான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கணும்னு நினைச்சேன், அது மாதிரி இனிஷியல் மாறக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் நினைச்சது எல்லாமே நடந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு உந்துதலா இருந்துச்சு. சில விஷயங்கள் நடக்காம போனாலும் அது ஏதோ நல்லதுன்னு நினைச்சு மத்த விஷயங்கள்.
0: நன்றி, நன்றி. இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்பி நினைச்ச ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்துசெல்வம். அடுத்ததாவதா வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நம்பிக்கையோட நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயத்தில் கிடைக்கிற வெற்றி நம்மளை ரொம்ப சந்தோஷம் அடைய வைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னும் அதிக உற்சாகத்தோட செயல்பட வைக்கும். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், சங்கரன் கோவில்ல இருந்து சொல்லுங்க
3: சார்.
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க. நம்பிக்கையோட பெற்ற முதல் வெற்றி எது? சொல்லுங்க, நம்பிக்கையோட பெற்ற முதல் வெற்றி எதுன்னு கேட்ட சொல்லுங்க.
3: முதல் வெற்றி வந்து, அதாவது நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போது பிளஸ் ஒன் சேர்ந்தேன். பிளஸ் ஒன் சேர்ந்த போது அந்த மேக்ஸ் குறிப்பு எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன்.
0: நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கோட்டியப்பன் அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க, எனக்கு மேக்ஸ் குரூப் கிடைக்கணும்னு நினைச்சேன். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது அவங்களுடைய ஒரு பெரிய ஆழமான ஒரு எண்ணம் கிடைச்ச அந்த நம்பிக்கை மூலமா கிடைச்சதுனால அவங்க சந்தோஷமா நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்டு தொடரலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: 9:14 நேயர்கள் இணைந்திருப்பது ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில் நம்பிக்கையோடு நீங்கள் பெற்ற முதல் வெற்றி எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம கிட்ட பேசுறதுக்காக வணக்கம். யாரங்க பேசுறீங்க? பொதுவாக ஒவ்வொரு சின்ன செயலும் நம்ம வந்து நேர்மறையான எண்ணங்களை அதிகரிக்கும் போது அங்கே நம்மையும் அறியாமல் நம்பிக்கை விதைக்கப்படும். இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறத விட இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல தான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஆற்றலை வீணடிக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாவதா நம்பிக்கையோடு தன் பெற்ற முதல் வெற்றியை பகிர்ந்துக்க. வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணன்குட்டி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சார் உங்க பேரு?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவதுமா, நம்பிக்கை இல்லைனா ஒன்றுமே நடக்காது. நான் வேலை படிக்கக்கூடிய காலத்துல என்ன ரொம்ப மோசமாட்டெல்லாம் எல்லாரும் பேசினாங்க.
0: சரி,
1: நீ வேலை படிச்சிட மாட்ட, அதுவும் இல்ல நீ உன் சொந்தக்காரத்த நின்று நீ படிச்சு விட மாட்ட, என்கிட்ட வாங்கலாம்
0: சொன்னாங்க.
1: இருந்தாலும் நான் நம்பிக்கையை விடாம என்னோட சொந்தக்காரத்தை இருந்து வேலை படிச்சு இப்போ ஒரு நகை தொழிலாளியா இருக்கிறேங்கிறது நம்பிக்கையினால விடா முயற்சியும் வேலை எப்படியும் படிக்கணுங்கிற அந்த நம்பிக்கையோட இருந்தனால இன்னைக்கு நான் வேலை படிச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.

0: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி அம்மா, நன்றி நன்றி.
0: நன்றி நன்றி. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கும்போது அது கொடுக்கக்கூடிய வெற்றி அளப்பரியதாக இருக்கும். சின்னதாக நம்ம நம்புறதுனால என்ன கெட்டு போகிறப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கும்போது அது நம்மளை வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். நம்பிக்கையோட நீங்கள் பெற்ற முதல் வெற்றி எது? ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462256113332 மற்றும் 0462256113332 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442249684458. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மறுபடியும் சொல்கிறேன், விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நம்ம கிட்ட நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ந்து இருந்த இளங்கோ பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது நம்ம தீவிரமா போராடி ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம கோடைப்பன் பள்ளியில சிப்பு செந்தமிழ்ல வெற்றி பெற்றம்மா.
0: சரி,
2: ஏன்னா தமிழ் உச்சரிப்பு நல்லா பேசணும், அப்பதான் தேர்ந்தெடுப்பாங்க. அதிக நேரம் பேசுறீங்கல்ல, தேர்ந்தெடுத்து என்ன வந்தார் வென்றார் அப்படிங்கிற நிகழ்ச்சி கூப்பிட்டு என்ன அரை மணி நேரம் பேட்டி எடுத்தாங்கம்மா. இது என்னென்ன தன்னம்பிக்கையோட நான் வந்து அதை பேசினம்மா. அதை உண்மையில நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன், அது வெற்றி பெற்றேன். அதை அதை நினைச்சு பாக்குறப்ப அது நம்பிக்கை, தன்னம்பிக்கை வேணும்.
0: நன்றி நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பாராட்டுகளும் ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் அடிப்படை ஆதாரமே நம்பிக்கை தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் எப்பயும் நம்பிக்கையோடவே இருப்போம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.

0: 9:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நமக்கு நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
0: பாளையங்கோட்டை காமராஜ், சொல்லுங்க.
1: நம்பிக்கையுடன் பெற்ற வெற்றின்னு கேட்டிருக்கீங்க.
0: கண்டிப்பா,
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பிக்கை வச்சுக்கிட்டே தான் செயல்படுறோம்.
0: நிச்சயமா,
1: எல்லா காரியங்களும் வெற்றி அடையாது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில், அந்த காலங்கள், அந்த நேரங்கள், அதுதான் வந்து நம்மள வந்து வெற்றி.
0: நம்ம அந்த செயல்ல போட்டிருக்கிற எஃபோர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா. வந்து இப்ப வந்து கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிறோமே, டீமுக்கும் எந்த டீமும் தலைச்சது கிடையாது. அந்த நேரம் காலங்கள் வந்து சேரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது.
0: நிச்சயமா,
1: அதனால வந்து அந்த நேரங்களும் அந்த கால சூழ்நிலைகளும் தான் வந்து வெற்றி இது தோல்வியை தீர்மானிக்கும். எல்லாருமே வந்து நம்பிக்கையோட தான் வெற்றி பெறணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி, நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவது தான் நான் தன்னுடைய, அதாவது சின்ன சின்ன விஷயத்துலேயும் எனக்கு வந்து நான் இந்த நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் எனக்கு இந்த வெற்றி கிடச்சிது அப்படின்னு பகிர்ந்துக்கிறதுக்காக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462256113232 மற்றும் 0462256113133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், யாரை இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சந்தோஷமா இருக்கமா, ரெண்டு வீடு கட்டிட்டேன், மனைவி, எனது ரெண்டு குழந்தைகள் நல்ல சந்தோஷமா, எந்த நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கு, யாருக்கும் துரோகம் பண்ணாம நேர்மையா
0: சூப்பர் சூப்பர்
2: சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கமா. வாய்ப்பு நன்றி.
0: நன்றி நன்றி. ஒரு சின்ன தோல்வி எடுத்தாலும் அதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே நம்பிக்கையோட வெற்றி பெற்று இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு மன நிறைவோட நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க வீரவநல்லூர் கருணாநிதி. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய, நீங்கள் இந்த மாதிரி நம்பி உங்களுக்கு கிடைச்ச அந்த வெற்றியை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462256113232 மற்றும் 0462256113133 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டு தொடரலாம்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
4: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

9:30 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையின் 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்பிக்கையோட நீங்கள் பெற்ற முதல் வெற்றி எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நமக்கு கும்பகோணத்திலேருந்து மனோகரன்லேருந்து வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட நம்பிக்கை காரணமாக அவங்க லைஃப்பில் கிடைச்ச வெற்றியை பற்றி நம்மளோட பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயந்தாங்க இது கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்பினேன், அதே மாதிரியே கிடச்சிருச்சு அப்படின்னு என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். 0462256113232 மற்றும் 0462256113133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை மூலமாக கிடைச்ச வெற்றியை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: அதனை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர அண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைவள்
1: கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 9:36 நேர்கள் இணைந்திருப்பது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக, நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: நான் திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து பேசுறேன். அது நம்பிக்கையோட வெற்றி பெற்ற காரணம் தான். நம்ம இரண்டு சக்கர வாகனங்கள் எல்லாம் பழுது நிக்கிற ஒரு பயிற்சிப்பட கூட இருந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு காட்டி இருந்தாலும் அந்த தொழில்தான் இன்னும் 50 ஆண்டுகளா. நான் பயிற்சி கூடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த வேலைகளை பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னோட குருவானவர் என்ன பண்றாரு, இரவு நேரத்துல அந்த காலத்துல எல்லாம் விளக்குகள் கிடையாது, கை விளக்குகள் தான். அதுல இரவுல ஒரு வண்டிய வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கோளாற கண்டுபிடிச்சு அதை இயக்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பந்தயம் வச்சுக்கிறாங்க. அந்த வாகன உரிமையாளரும் எங்க குருநாதர்
0: சரி
1: என்னை மையப்படுத்தி அப்படி இப்ப முடியலன்னு சொன்னாக்க எனக்கு உண்டான தண்டனையும் அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்திலயும் இறைவனோட சிந்தனையால என்னோட அந்த ஒரு எண்ணத்தின் வெளிப்பாட்டினால நம்பிக்கையோட நிலைப்பாட்ட அந்த குறைபாடு எங்க இருக்குன்னு கண்டு ஆராய்ஞ்சு அது வெற்றி பெற்ற.
0: சூப்பர்.
1: இது வந்து நம்பிக்கைங்கிறது ஒரு வகையில இருப்பினும் தன்னம்பிக்கைங்கிறது கூடுதல பலம் கிடைக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: வள்ளுவன் அழகா சொல்லியிருக்காரு, கொக்க கும்பும் பருவத்து மற்ற குத்தக்க தீர்த்த எடுத்துன்னு சொல்லி ஒரு கொக்கு தனக்காக இறைய தேடக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நிகழ்வுல அதோட தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் வெளிப்படுத்துறாரு. அது மாதிரி மனிதனோட வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்பிக்கைங்கிறது ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் அதுல தன்னம்பிக்கைங்கிற ஒரு நிலைப்பாடை கூடுதலா நம்ம வலியுறுத்திட்டோம்னா வெற்றிங்கிறது எளிமான ஒரு நம்ம வென்றெடுக்கலாங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெறுகிற வாய்ப்பு.
0: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய நம்பிக்கை மூலமா கிடைச்ச வெற்றியை பகிர்ந்துக்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், தேனியிலிருந்து நீதிமோகன்.
0: தேனியிலிருந்து நீதிமோகன் சார் பேசுறீங்களா? சொல்லுங்க, நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
2: எனக்கு நான் வந்து லவ் மேரேஜ்மா.
0: சரி.
2: அப்போ வந்து எனக்கு வந்து எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கல்யாணம் விட்டு போய் சாப்பிட போயிருந்தேன். இலைய உரிச்சு தண்ணிலாம் தெளிச்சாச்சு. அப்போ சொந்தக்காரங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்க சாப்பிட்டு மொதல் எந்திரிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு வைராக்கியம் ஒரு நம்பிக்கையை வச்சு இப்ப முன்னேறி நல்ல வசதி வாய்ப்போட நல்லா இருக்கேன். சொந்த வந்த எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. அந்த நம்பிக்கையும் வயிறாக்கியிருந்தேம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அவமானப்படாம நம்ம அதுக்காக கூணி குறுகி இருக்காம நம்ம நல்லா வரணும் அப்படிங்கிற வந்த ஒரு நம்பிக்கை உத்வேகம். கண்டிப்பா. நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம திரைப்படங்களில் மட்டுமே பார்த்துருப்போம், அது நம்ம வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு நாள் ஆனாலும் அதோட வலி நமக்கு மறையாமல் இருக்கும். அந்த வகையில் அந்த வலியெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னாலேயோ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீதிமோகன் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்ற கதையை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்ததாவதா நிகழ்ச்சியில் வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க? பாடல் வந்துட்டே இருக்கு துணிவு திரைப்படத்துலேருந்து, அதனை தொடர்ந்து இன்னும் அதிகமாக நம்ம பேசலாம். அட்டி உள்ள யாருமா?

0: 9:43 நேர்கள் இணைந்திருப்பது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளருக்கும் நிலையத்தாருக்கும் நேயத்திற்கும் இனிய நற்காலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாகவே வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில நம்பிக்கையின் மூலமா கிடைச்ச முதல் வெற்றி எது?
1: அதாவது நம்பிக்கைன்னு கிடைச்ச முதல் வெற்றினா வந்து சின்னமாக நம்பினேன். நான் வந்து கல்லூரி புகுமுக வகுப்பு போறது வந்து ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நிறைய நன்னா பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு வந்து மார்க் சன்னமா தான் போட்டிருந்தாங்க.
0: சரி,
1: அப்பெல்லாம் பேப்பர் தானே, அப்ப ரீவேலேஷனுக்கு இப்பெல்லாம் வந்து ஆப் வந்துடுச்சு. அப்ப ரீவேலேஷனுக்கு மதுரை யூனிவர்சிட்டில போய் நம்ம பணம் கட்டி காத்திருந்து அவங்க நம்ம பேப்பரை நம்ம பக்கத்துல வச்சு காமிச்சு திருத்தி கொடுப்பாங்க. ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது.
1: அப்படி ஒரு நம்பிக்கையிலே நான் என்னுடைய நண்பரை அழைத்து கொண்டு, அதாவது அப்ப சின்ன வயசு மதுரைக்கெல்லாம் அப்பதான் புதுசா போறேன், ஒரு நம்பிக்கை நம்ம அதை காட்டை அழைத்து கல்வி புகட்டும் சொன்ன மாதிரி மதுரை யூனிவர்சிட்டி அப்ப போறது வந்து அந்த ரெண்டு பக்கமே காடாத்தான் இருந்தது. அப்புறம் அங்க போய் அந்த பணம்லாம் முதல்ல இங்க இருந்தே கட்டிட்டேன் பாத்தீங்களா. அப்புறம் அங்க போன அப்புறம் அவங்க ரிவேலேஷன் பார்த்துட்டு எனக்கு கணிசமான மதிப்பெண் கிடைத்தது. அப்போ என்னுடைய நண்பர் சொன்னாரு, நீ வந்து டபாக்கிறே நினைச்சு, ஆனா நீ வந்து நம்பிக்கையில தான் நீ வந்து ரிவேலேஷனுக்கு பணம் கட்டி ஜெயிச்சிருக்க, வாழ்த்துக்கள் சொன்னாரு. வீட்டுக்கு வந்த பிறகு குடும்பத்திலயும் எல்லாரும் வாழ்த்தினாங்க, நண்பர்களும் வாழ்த்தினாங்க. அதாவது நீங்க சொன்னது நம்பிக்கையில நான் அடைந்த முதல் வெற்றிக்கு அந்த இலக்கை அடைந்தது இதுதான் என்னுடைய முதல் அனுபவம்.
0: கண்டிப்பா சார், நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, கடின உழைப்பு இருந்ததுனாலையும் நம்பிக்கை இருந்ததுனாலையும் அந்த வெற்றி அவங்களால பெற முடிஞ்சது. அடுத்ததாவது நிகழ்ச்சியில வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: பெற்ற முதல் வெற்றி சொல்லுங்க.

0: கான்ட்ராக்ட் போட்டா பிரயோஜனம் இல்லைங்க, வண்டி விவரம் பண்ணா பிரயோஜனம் இல்ல, கார் விவரம் பண்ணா பிரயோஜனம் இல்ல, கம்பெனி வச்சா பிரயோஜனம் இல்ல,
1: சரி
0: எல்லாம் போறது இல்ல. இதுல என்ன காரணம் இது, கொஞ்சம் கேளுங்க, கட் பண்ணிடாதீங்க. இது என்னென்ன காரணங்கள் ஆரம்பிச்சு பார்க்கும்போது ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிருங்க. ஒன்று மது கொடுப்பது, மற்றொன்று வந்து கூட நட்பு. இது கட் பண்ணிட்டு ஒரு 10,000 ரூபா வந்தது கையில. சரி, ஒரு மிஷின் எடுத்து வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மிஷின் எடுத்தேன், 8 வந்து தன்னம்பி கூட அடுத்து வெட்டி போயிடலாம்னு பார்த்தா கவர் உடஞ்சு போச்சு. நன்றி
1: சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ரங்கசாமி வந்து தான் வந்து கஷ்டப்பட்டு வந்த பாதைகளை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. நமக்கு வந்து நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு வழி மூலமா நம்ம வாழ்க்கையில மாறுதல் ஏற்படும். நிகழ்ச்சியில் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அதாவது உங்கள் நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றியை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462251133 மற்றும் 0462251133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க? சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன். நம்பிக்கையோட நீங்க பெற்ற முதல் வெற்றி சொல்லுங்க.
2: நம்பிக்கையின் மூலமா கிடைத்த முதல் வெற்றி. நம்பிக்கைங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா வேணும் மேடம். நம்பிக்கை விட தன்னம்பிக்கை கண்டிப்பா வேணும் மேடம்.
1: கண்டிப்பா.
2: ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் மேடம். அவங்க வந்து எல்லாரும் கேட்டாங்க, கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னாங்க
1: மேடம்.
2: வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னது மூலம் அவர் மறந்துட்டாரா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல, மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. 1 hour ஆயிடுச்சு, 2 hour
1: ஆயிடுச்சு,
2: 3 hour ஆயிடுச்சு மேடம்.
1: சரி,
2: அவங்க வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். மறுபடியும் யாரோ போய் ஒரு பையன் உட்காந்துருக்காப்ல, என்ன ஏது அப்படின்னு அவங்க ஓனா கேட்கும் போது, ஐயோ நான் தான் சொன்னா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உங்க என்ன வேலைக்கு சேர்த்துட்டாரு வச்சுங்களா?
1: சரி சரி,
2: எதுக்கு சொல்றாங்க? நான் அந்த வெயிட் பண்ண சொல்லும் போது நான் நைட்டு லேட் ஆச்சு, நான் போயிருந்தேன்னு வச்சுங்க,
1: கிடைச்சிருக்காது அந்த வேலை.
2: அந்த வேலை கிடைச்சிருக்காது. நீங்க நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், அது முடியும் நடத்துக்கிறது முடியாது. அதனால நம்பிக்கைங்கிறது முக்கியம் மேடம். அது நம்பிக்கை இருந்தா எல்லாரும் வெற்றி பெறலாங்கிறது என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ரொம்ப அருமையா காத்திருப்புக்கு கிடைச்ச வெற்றியை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பட்டாசு படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 9:52 நேயர்கள் இணைந்திருப்பது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சந்திரசேகர் சார், உங்க வாழ்க்கையில நம்பிக்கையின் மூலமா கிடைத்த முதல் வெற்றி?
1: ஆமா மேம், என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையினால கிடைத்த முதல் வெற்றி என்னுடைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அது எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினது மேம். என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தேன் மேம், சேர்த்து வேலூர் மாவட்டத்துலதான் வீடு அப்படிங்கறது இருந்தது. மேல் தளத்தையும் நான் அமைக்கணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அப்ப கீழ் தளத்தை அமைச்சாரு, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சு காசு சேர்த்து மேல் தளத்தையும் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு செங்கலா வச்சு நடும் பொழுது மனசுல நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பா இந்த வீடை கட்டி முடியும். நாங்க சின்ன வயதுலயே இந்த வீட ரொம்ப சூப்பரா கட்டி பொறுப்புணர்வா இருந்திருக்கேன்னு அது எனக்கு ஒரு பெருமையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுத்தது மேம்.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: ரொம்பவே நம்பியிருக்கேன், வெற்றி பெற்றது இல்ல.
0: சரி, உங்களை நம்பற உடனே வெற்றி
2: பெற்றுட்டீங்களா? வெற்றி பெற செய்து வச்சிருக்கேன். இதுல இருந்து தெரியும் நான் யார சொல்றேன்னு.
0: சொல்லுங்க.
2: நான் சொல்றது உங்களுக்கு தெரியுதா? அதுதான், நான் ரொம்ப பேர நம்பி இருந்தேன், அவங்க என்னை வெற்றி பெற வைக்கல. ஆனா என்ன நம்பனங்களுக்கு அப்புறம் நான் வெற்றி பெற வச்சிருக்கேன்மா.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. புரியுது, நம்ம வாழ்க்கையில நம்ம நம்மளை நம்புறதை விட அடுத்தவங்களை தான் அதிகமா நம்புவோம். ஆனா அந்த நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை கீழே தள்ளுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைவா பேசுறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: சாந்தி பேசுறேன்.
0: எங்க இருந்து?
3: வீரகனூர்ல. சாந்தி
0: சொல்லுங்கம்மா.
3: நம்பிக்கை, அவங்க முன்னால பேசினவங்க சொன்ன மாதிரி நம்பிக்கை வச்சு பார்த்தா ஆனா நம்பிக்கை கிடைக்கல. நானா நம்பிக்கை வச்சு இருக்கு கூட வீடு இல்லாம இருந்தேன். ஆனா இப்ப ரெண்டு வீடு வச்சு நல்லா இருக்கேன் மேடம். நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கைதான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
3: இன்னும் நம்பிக்கையோட வாழும் மேடம்.
0: நம்ம மேல நம்ம வச்ச நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இல்லையா?
3: ஆமா ஆமா, நான் என் மேல நம்பிக்கை வச்சுக்கிறதான் எனக்கு நன்மை கிடைச்சது.
0: கண்டிப்பா நன்றி,
3: ரொம்ப நன்றி.
0: நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில அவங்க அவங்க வாழ்க்கையில நம்பிக்கையை வச்சு பகிர்ந்துகிட்டத, நிறைய விஷயங்கள் வெற்றி பெற்றதை நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. நிறைவா பாடல் ஆதவன் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்கிறேன். உங்கள் மனம்

கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் திரு விஜய் பதிலுரை ஆற்றி வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் பிரச்சினைகளுக்காக தாம் குரல் கொடுத்து வந்ததாக அவர் கூறினார். தூய்மையான நிர்வாகத்தில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு விஜய் தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445619913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: அன்பின் அலைவரிசை அறிவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டு எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நீடும் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 மணி வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மனம் பெருமிதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 என் எண்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன். நாங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேரில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய முதல் நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: எத்தனை சாமி வந்து அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி. சாம்பவார் வடகரையிலிருந்து புஷ்பம் பேசினாங்க. அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. முதல் பாடல் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, கேள்வி பதில்களில் முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கராத்தே பள்ளி முதலில் தோன்றிய நாடு எது? கராத்தேக்குன்னு தனியாக ஒரு ஸ்கூலு எந்த நாட்டில் முதன் முதல்ல தொடங்கினாங்க? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான முதலில் யோசிச்சிட்டே பாடலையும் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: இனிய முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். காலை நிகழ்ச்சி அறிந்து வழங்கும் வசந்தி பாலமுருகனுக்கு வணக்கம் சொல்வதே. உங்கள் அன்பு நேயர் பார்க்கலேந்து வசந்தா. நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு? முதலில் தோன்றிய நாடு எது? கராத்தேக்கின்னு ஒரு ஸ்கூல் வந்து தொடங்கி இருக்கிறாங்க ஒரு நாட்டுல. எந்த நாட்டுல தொடங்கி இருக்கிறாங்க?

0: கண்டிப்பா கொடுத்துடலாமா. பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், பதில்
1: தெரிஞ்சுதான்.
0: கராத்தே பள்ளி முதலில் தோன்றிய நாடு எது? கராத்தேக்குன்னு ஒரு ஸ்கூல் வந்து தொடங்கியிருக்கிறாங்க ஒரு நாட்டில், எந்த நாட்டில் தொடங்கியிருக்கிறாங்க? ஆப்ஷன் வந்து ஒன்று ஜப்பான், இன்னொன்று சீனா. இல்லை
1: ஜப்பான்.
0: இதெல்லாம் விளக்கு செய்ததுக்கு நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. இந்த கராத்தே கலை வந்து முதல்ல தோன்றிய நாடு வந்து ஜப்பான் தான். ஜப்பானில் வந்து ஒஹினாவோ அப்படின்ற ஒரு தீவில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கலை. 17ஆம் நூற்றாண்டில் ஒஹினாவோ தீவில் வசித்தவர்களால் ஆயுதங்கள் பயன்படுத்த தடை விதிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் தற்காப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கராத்தே. இது ஜப்பானிய தற்காப்பு கலைகளான டே மற்றும் கென்போ இதோட கலவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லை பண்பலை 102.6 நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. தலைவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில். இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். முயல் வளர்ப்பில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? முயல் வளர்ப்பில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: என்றென்றும் இசையின் இனிய முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி, மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் மட்டுமே வலம் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கும் நீங்கள் நம்ம நினச்ச பாட்டு கேட்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 என்ற எண்களில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமடியா?
0: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அதாவது படத்தின் பெயர் பேட்டைக்காரன். பாடல் வந்து ஒரு சின்ன தாமரை கண்ணில் பூர்த்தது என்ற ஒரு இனிய பாடல்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார் பாடல். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், முயல் வளர்ப்புல முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
1: அதாவது முயல் வளர்ப்புல வந்து கண்டிப்பா தமிழ்நாடு தான்.
0: தமிழ்நாடு தான் சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தமிழ்நாட்டில் முயல் வளர்ப்பில் பெரும்பாலும் வந்து இறைச்சிக்காக சிறிய மற்றும் பெரிய அளவிலான பண்ணைகள்லாம் மேற்கொள்ளப்படுது. பிரத்யேகமான ஒரு தகவல் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த திண்டுக்கல், அதாவது கொடைக்கானல், மன்னவனூர் இந்த பகுதியும் கோவை இந்த மாவட்டங்களும் வந்து முயல் வளர்ப்பில் முதன்மையானவையாக வந்து கருதப்படுது. திண்டுக்கல்லில் இயங்கி வர மத்திய அரசோட தென்மண்டல செம்மறியாடு மற்றும் ரோமா ஆராய்ச்சி மையம் தமிழகத்தில் இந்த தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிட்டும் வருது. இதே போலவே மதுரை, சேலம், ஈரோடு, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லையும் வணிக ரீதியான முயல் பண்ணைகள் அதிக அளவில் வெற்றிகரமாக இயங்கிட்டு வருது. 10:18 நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்பதே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். வேட்டைக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். கொலம்பியாவில் தங்க அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? கொலம்பியாவில் தங்க அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நெஞ்சிருங்க நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிட்டுருக்கிறீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி நேரம் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா 10:24 ஆகிட்டு இருக்குது. மனம் விரும்பதை நிகழ்ச்சியை சூப்பராக கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். பாடல்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே சொன்னாங்க. நிறைய பாடல்கள் இருக்குது. மெல்லிசை பாடலாக இருக்கட்டும், மதுரையிலை பாடலாக இருக்கட்டும், தன்னம்பிக்கை தர பாடலாக இருக்கட்டும், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் வந்து கேட்க பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் என்ன பாட்டு கேட்க பிடிக்குதோ கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதில் நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? கொலம்பியாவோட தங்க அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி
1: கேட்டிருந்தேன்.
0: சரியான பதில் சொல்லி இருக்கீங்களே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்,
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ரொம்பவே பிரபலமான முதன்மை தங்க அருங்காட்சியகம் வந்து கொலம்பியாவிலோட தலைநகரான பொகோட்டாவில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. இது கொலம்பியாவிற்கு முந்தைய காலத்திய ஒரு உலகத்தோட ஒரு மிகப்பெரிய தங்க கலைப்பொருட்களோட தொகுப்பு அப்படின்னே சொல்லலாம்.

தலைநகர் பொகோட்டா தவிர கொலம்பியா முழுவதும் வந்து இந்த அருங்காட்சியகத்தோட கிளைகள் பல நகரங்களில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலை பண்புலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரமதி இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறது அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை போட்டு கேட்குறது ரொம்பவே ஒரு அலாதியான பிரியம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:31 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் வந்து என்னாசை மச்சான். பாடல் வந்து ராசி தான், பூமி ராசி தான் இந்த பாடல்.
1: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் 2 ஆடம் ஸ்மித்.
2: மேடம்,
1: ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சரியான பதில் ஆடம் ஸ்மித். பொருளாதார, நவீன பொருளாதாரத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்காட்லாண்டில் சேர்ந்த 1776 இவர் வெளியிட்ட நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு, அதாவது தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற புகழ்பெற்ற ஒரு நூல் வந்து பொருளாதார அறிவியலோட அடிப்படை கோட்பாடாகவே கருதப்படுது. நெல்லிப்பண்பலை 102.6 சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். என் ஆசை மச்சான் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மாரத்தான் ஓடுவோம் இல்லையா, அந்த மாரத்தான் ஓட்ட பந்தயம் எத்தனை வந்து எத்தனை மைல் தூரத்தை கடக்கிறது, எத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்கிறேன். இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்

0: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-2449-8645-8, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncihn1@gmail.com. நேர்கள் நேரம் காலையில் 10:39 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561133 எண்களில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: கலவுமலையிலிருந்து மகாராஜன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார். நலமாக இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: எனக்கு ஸ்டோலிக்காரன் படத்துல இருந்து குத்து விளக்காக குளம் மகளாக இந்த பாடல்
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம். மாரத்தான் ஓட்டப்பந்தயம் எத்தனை மைல் தூரத்தை கடக்கிறது? அதாவது ஒரு மாரத்தான் ஓடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு மைல் இல்லைன்னா எவ்வளவு கிலோமீட்டர் வந்து இருக்கும்?

0: அப்படின்னு சொல்கிறீங்க. நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர், 52 கிலோமீட்டர்,
1: 52 கிலோமீட்டர்
0: தோராயமாக அதுக்கிட்ட. ஆனால் வந்து 42 வந்து கொஞ்சம் சரியான பதில். நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வந்து கிட்டத்தட்ட 26.2 மைல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் அப்படின்றது சரியாக 26.2 மைல்கள், தோராயமாக 42 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பத்து மணி 41 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்திய சினிமாவோட தந்தை யார், இந்திய சினிமாவின் தந்தை யார், இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிட்டே பாடலையும் கிட்டத்தை தொடர்ந்து நினைஞ்சிருங்க நம்ம மனம் விரும்பதை நிகழ்ச்சியில்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை 10:46 நிமிடமாகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
2: தென்காசி மேலாத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: மூன்று முகம் படத்துல இருந்து தேவாம்பிரதம் ஜீவாம்பிரதம் ஜெஞ்சா அந்த பாட்டு மேடம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார் பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், இந்திய சினிமாவின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்திய சினிமாவின் தந்தை தாதா சாஹிப் பால்கே தான். இவரோட இயற்பெயர் துண்டிராஜ் கோவிந்த் பால்கே அப்படின்றதான் இவரோட இயற்பெயர். இந்தியாவோட முதல் முழுநீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா திரைப்படத்தை தயாரித்து இயக்கி வெளியிட்டதன் மூலமாக இந்திய திரைப்படத்துறைக்கு வித்திட்டவர் அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் 1913 வெளிவந்துச்சு. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. மூன்று முகம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் அவர்களுடைய குரலில். இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒலிம்பிக் கொடி எந்த ஆண்டில் அறிமுகமானது? ஒலிம்பிக் கொடி எந்த ஆண்டில் அறிமுகமானது? இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியோடு.

0: நிலைப்பண்பலை 102.6 கேட்டு ரசிட்டு இருந்தோம். மனம் விரும்பதை நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்ன நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:54 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய நிறைவான நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், ஒடையாம்பியில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு எங்கலண்ணா படத்துல இருந்து முதல் முதலாக ஜன்னலோ ரசல் அந்த சாங்
0: கண்டிப்பா வழங்கிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், ஒலிம்பிக் கொடி வந்து எந்த ஆண்டுல அறிமுகமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். 1930, 1920.
1: 30, 1930
0: இல்லையே, 1920 தான் வந்து சரியான பதில். முயற்சி செய்ததுக்கு நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. ஒலிம்பிக் கொடி முதன் முதல்ல 1914 சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நடந்த முதலாம் உலக போர் காரணமாக 1916 போட்டிகள் ரத்து செய்யப்பட்டதுனால 1920 பெல்ஜியத்தோட ஆன்ட்வெர்ப் அப்படின்ற நகரில் நடைபெற்ற கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தான் நம்ம ஒலிம்பிக் கொடி அதிகாரப்பூர்வமாக முதன் முதல்ல ஏற்றப்பட்டுச்சு.

நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். எங்களண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, ஹரிகரன் மற்றும் சாதனா சர்க்கம் அவர்களுடைய குரலில். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுச்சு எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். வரும் பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சி வலம் வர காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட

எல்லோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி ஷர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி மூன்று நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மணி திருநாடு நிகழ்ச்சிக்காக பாரதத்தின் பெருமை பேசும் மணி திருநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நமது நாட்டின் அடையாளமாக விளங்கக்கூடிய பல விஷயங்களை பற்றியும் நம்ம மக்களுக்கு பயன் தரக்கூடிய நிறைய திட்டங்களை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கணவனை இழந்த கைம்பெண்களின் மறுவாழ்வுக்காக மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

கணவனை இழந்த கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வுக்காக மத்திய மற்றும் தமிழ்நாடு அரசுகள் பல்வேறு நிதி உதவி, ஓய்வூதியம் மற்றும் சுயதொழில் திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத பாடலை தொடர்ந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்கு மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில்.

பதினோரு மணி 9 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் கைம்பெண்களுக்கான தமிழ்நாடு அரசின் மத்திய அரசின் திட்டங்கள் பற்றி நாம் விரிவாக பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள விதவை பெண்களுக்கு மத்திய அரசு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 40 முதல் 79 வயதுக்குட்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த விதவை தகுதியுடையவராக ஆவறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் அவர் மத்திய அரசிடமிருந்து மாதம் ₹300 பெற தகுதியுடையவராகவும், மேலும் மாநில அரசின் சஞ்சய் காந்தி நிராதார் அனுதான் யோஜனா திட்டத்தின் கீழ் மாதம் ₹1200 மொத்தம் ₹1500 இந்த திட்டத்தின் மூலமாக நிதியுதவி வழங்கப்படுது.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.
0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

11:15 நேயர்கள் இணைந்திருப்பது மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு ஆதரவற்ற கைம்பெண்கள், அதாவது கணவனை இழந்த கைம்பெண்களுக்கான மத்திய மாநில அரசின் திட்டங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆதரவற்ற விதவை ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசின் சமூக நலம் மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் துறையால் தொடங்கப்பட்ட ஒரு மாநில திட்டம். 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆதரவற்ற விதவைகளுக்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கைம்பெண்களுக்கு பொங்கல் மற்றும் தீபாவளி போது ஒரு இலவச சேலையும், அங்கன்வாடி மையங்களில் இலவச அரிசியும் வழங்கப்படுது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆதரவற்ற விதவையாக இருக்க வேண்டும் அப்படின்னும், விண்ணப்பதாரரின் நிலையான சொத்துக்கள் 1 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. கே ஜே எஸ் தாஸ், எஸ் ஜானகி, குரல்.

நீர்கள் இணைந்திருப்பது மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கணவனை இழந்த கைம்பெண்களுக்கான மத்திய மாநில அரசின் திட்டங்களை பற்றி தான் நம்ம விரிவாக பார்த்துட்ருக்குறோம். தர்மம்மாள் அம்மையார் விதவை மறுமண உதவி திட்டம், அதாவது இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை எளிய விதவை பெண்கள் அல்லது கைம்பெண்களின் மறுமணத்துக்கு நிதியுதவி வழங்கணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு 1900

1975 டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக விதவை பெண்களின் திருமணத்திற்கு உதவித்தொகையும் தங்கமும் நிதியுதவியாக வழங்கப்பட்டது. இது ரெண்டு வகையாக பிரித்து வழங்கினாங்க. அது என்ன அப்படிங்கிறத பாடலை தொடர்ந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ.

0: கோதான் சரி.
1: பதினோரு மணி 11:26 நேர்கள் இணைந்திருப்பது மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில ஆதரவற்ற விதவைகளுக்கான மத்திய மாநில அரசின் திட்டங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம் இரண்டு பகுதியா வழங்கப்படுது. கணவனை இழந்த கைம்பெண் கல்வி பயிலாதவராகவோ அல்லது 10-12 வகுப்பு படித்தவங்களாகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த திட்டத்தின் கீழே நிதியுதவி வழங்குறாங்க. அதன்படி விதவை பெண்களின் திருமணத்துக்கு 25,000 ரூபாயும் தாலிக்கு 1 சவரன் அதாவது 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுது. மொத்த தொகையில் ₹15,000 மின்னணு பரிமாற்ற சேவை மூலமாக வழங்கப்படுது. மீதமுள்ள 10,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாக வழங்கப்படுது. இந்த தேசிய சேமிப்பு பத்திரத்தை 5 வருஷங்களுக்கு அப்புறமா வட்டியுடன் சேர்த்து இருவரும் இணைந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துடைய இன்னொரு பகுதி என்ன அப்படிங்கிறத பாடலை தொடர்ந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: பதினோரு மணி 11:33 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஆதரவற்ற கைம்பெண்களுக்கு மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை பற்றி பேசிகிட்ருக்கிறோம். டாக்டர் தர்மம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம் ரெண்டு வகையாக கொடுக்கப்படுது. அதில் இன்னொரு வகை என்னென்னா, விதவை பெண் பட்டப்படிப்பு அல்லது பட்டாய படிப்பு அதாவது டிப்ளமோ பயின்றவங்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்படுது. அதன்படி விதவை பெண்களின் திருமணத்திற்கு 50,000 ரூபாய் உதவித்தொகையும் தாலிக்கு ஒரு சவரன் அதாவது 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மொத்த தொகையில் 30,000 மின்னணு பரிமாற்ற சேவை மூலமாக வழங்கப்படும். மீதமுள்ள 20,000 தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படும். இந்த தேசிய சேமிப்பு பத்திரத்தை 5 வருடங்களுக்கு பிறகு வட்டியுடன் சேர்த்து இருவரும் இணைந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில திட்டங்கள் இருக்குது, அதை பற்றி பாடலை தொடர்ந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். அழகன் திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: 11:39 நேயர்கள் இணைந்திருப்பது மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில கைம்பெண்ணுக்கான மத்திய மாநில அரசின் திட்டங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நலிவடைந்த மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வகையில சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. இந்த திட்டத்தின் மூலமா தகுதியான பயனாளிகளுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல பயன்பெறதுக்கு 20 முதல் 40 வயதுக்குள்ள இருக்கணும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 72,000 இருக்கணும். விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், பொருளாதாரத்தில் நலுவடைந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. அடிப்படை தையல் பயிற்சி பெற்றிருக்கணும். பொதுவாக அரசு வழங்கக்கூடிய திட்டங்களில் பயன்பெற சில முக்கிய ஆவணங்கள் தேவை. அதாவது விண்ணப்பதாரரின் புகைப்படம், ஆதார் அட்டை, வயதுக்கான சான்று, ஆதார் ஒப்புதல் படிவம், ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அல்லது ஏதேனும் முகவரி சான்று, கணவர் இறப்பு சான்றிதழ், விண்ணப்பதாரரின் சுய பிரகடனம், விதவை சான்றிதழ், எந்த ஒரு அடையாள சான்றும், அதாவது வாக்காளர் அடையாள அட்டையோ, பாஸ்போர்ட்டோ, பான் கார்டோ, ஓட்டுநர் உரிமமோ, அப்படி இல்லைனா பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரியான ஆவணங்களோட தகுந்த முறையில் நம்ம விண்ணப்பித்தோம் அப்படின்னா இதுக்கான அந்த தகுதி உள்ளவங்களுக்கு அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, விடுகதை திரைப்படத்திலிருந்து.
1: The honeymoon is
2: ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

0: ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இது குறித்து வந்து ரயில்வே சார்பில், ரயில்வே துறை சார்பில், இந்திய ரயில்வே உணவு விநியோகம் மற்றும் சுற்றுலா கழகம் சார்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தெற்கு ரயில்வே காசி தீர்த்த யாத்திரை அப்படின்ற பொருளில் சுற்றுலா ரயில் திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இதன்படி இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நம்ம நெல்லையிலிருந்து சிறப்பு ரயில் பயணத்தை தொடங்குகிறாங்க. இந்த ரயில் வந்து எந்தெந்த ஊர்களுக்கு வழியாக செல்லப்போகுது அப்படின்னா, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, இந்த நிலையங்கள்லாம் நின்று செல்லும். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக இது வந்து செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து இந்த சிறப்பு ரயில் தன்னுடைய பயணத்தை தொடங்குது. அதுக்கான முன்பதிவு, அதுக்கான பயண விவரங்கள் எல்லாம் இப்போவே நம்ம சேகரித்து வச்சுக்கிறது நல்லது இல்லையா?
0: ஆமாம், செப்டம்பர் 15லேருந்து புறப்பட்டு சிறப்பு ரயில் 17ஆம் தேதி மறுபடியும் நெல்லைக்கு வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஒரு அருமையான தகவல் சொன்னீங்க. நம்ம பாடலை தொடர்ந்து அடுத்து பேசலாம். நம்மவர் படத்திலிருந்து SPB மற்றும் சித்ரா குரலில்

0: நேயர்கள் இணைந்திருப்பது மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்மளை சுற்றி நடக்கிற நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக வசந்தி பாலமுருகன்.
1: முதல் தகவல் வந்து நேயர்களுக்காக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம நெல்லையிலிருந்து வட மாநில ஆன்மீக தலங்களுக்கு சிறப்பு சுற்றுலா வந்து

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:53 நேயர்கள் இணைந்திருப்பது மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு பயனுள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் வசந்தி.
1: ஆ, சொல்லுங்க.
0: நமக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காகவும் பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியமா கருதியும் தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து உதவி எண் நமக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1091 அப்படிங்கிறது தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையுடைய உதவி எண். நமக்கு வந்து பெண்கள் எல்லாருக்குமே, வெளியில வேலைக்கு போறவங்களாகட்டும் இல்ல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த நம்பர் வந்து கொஞ்சம் ஈஸியா மைண்டில் நிற்கணுங்கிறதுக்காக 1091 அப்படிங்கிற இந்த எண்ணம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நம்பர்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம், நிச்சயமாக. இது கூடவே அடுத்த தகவலாக என்ன அப்படின்னா, நம்ம பழையப்பேட்டையில் 25ஆம் தேதி பூப்பந்தாட்ட அணி வீரர் வீராங்கனைகள் வந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க. ஸோ வந்து இதுக்காக தமிழக பூப்பந்தாட்ட கழகம் சார்பில் வந்து மாவட்டங்களுக்கு இடையான ஜூனியர் சீனியர் போட்டிகள்லாம் வந்து விரைவில் நடக்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து இந்த தேர்வுக்கு நீங்கள் போட்டியிட போகிறீங்க அப்படின்னா, காந்தி நகரில் இருக்கிற பூப்பந்தாட்ட கழக மைதானத்தில் 25ஆம் தேதி காலை 8 மணிக்கு நடக்க போகுது. இதில் நம்ம மாவட்டத்தை சேர்ந்த 19 வயதுக்குட்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: சூப்பர்.
1: ஸோ இது கூடவே வந்து நிறைய தேர்வுகள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதுக்காகவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரத ஸ்டேட் வங்கிக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, 1500 காலி பணியிடங்கள். இதுக்கு வந்து இன்னும் கூடுதல் தகவலுக்காக www.sbi.bank.in அப்படின்ற இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன பணியிடத்துக்கு அப்படின்னா வந்து ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் பணி பிரிவில் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து கடைசி தேதி 7 ஜூலை அப்படின்னு ஒரு தகவல் வந்து இருக்குது. இது கூடவே ஐடிஐ படித்தவங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர் பணிக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக வந்து கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கு 7 ஜூலை சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே செயல்படுற பாரத் எர்த் மூவர்ஸ் அந்த நிறுவனத்தில்லாம் வந்து காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க.
0: ரொம்ப சூப்பரான தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒன்று. திருநெல்வேலி மாநகரம் சந்திப்பு போக்குவரத்து வட்டம் திருநெல்வேலி டவுன் வல்கொடையிலிருந்து தொண்டர் சன்னதி வரக்கூடிய வழியில் உழவர் சந்தை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கால்வாயின் குறுகில் கல்பாலம் சேதமடைஞ்சிருக்கிறதுனால இந்த பாலத்தை சரி செய்யக்கூடிய பணிகள் வந்து 22ஆம் தேதி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 25ஆம் தேதி இரவு வரைக்கும் இந்த சாலையை பயன்படுத்தி வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கண்டியப்பேரி வழியாக மாற்றுப்பாதையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. ஸோ இதையும் நமக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டு மகிழலாம்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM Rainbow 102.6 MHz ஒலிபரப்பாகும்.

0: நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12 மணி ஆயிட்டுருக்கு. இனி உங்களுக்காக என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் காத்துட்ருக்கு தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பேச

இருக்கிற தலைப்பு சிறு புன்னகை செய்த மாற்றம். இது பற்றி தோழிகளை நீங்கள் நேரலையில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் புத்தொழிலுக்கான கடன் உத்தரவாதம் திட்டம் பற்றிய தகவல்கள். ஒரு மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் பருப்பு வகைகளும் அதன் பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் தராங்க மருத்துவர் ஜெயந்த் அவர்கள். இன்னைக்கு பிற்பகல் 2:15 திரையருவி நிகழ்ச்சி நேரலையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். 3:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 4:00 பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சி. 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் 2003 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து சூப்பரான பாடல்களும் திரை தகவல்களும். 6:00 நிகழ்ச்சி குறிப்பு கேட்கலாம். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. நேர்களை இன்று 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரிஷ். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டு போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கலாம். 7:32 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி இடம்பெறும். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:15 திரை இசை கேட்டு மகிழலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பரிபாடல் கூறும் தெய்வ வழிபாடு பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களே நீங்கள் தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம நிலை பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும்.

0: தோழிகளே, இது உங்களுக்கான நேரம். இன்றைக்கு பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சி நேரலையாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு பெண்ணோட சிரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட மகிழ்ச்சியை ரெட்டி பார்க்குற இனிய மொழி அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை சொல்கிறோன்னா, இன்றைக்கு நம்மளுக்கு தலைப்பு சிறு புன்னகை செய்த மாற்றம். இது பற்றி தோழிகளே நீங்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம். எவ்வளோ ஒரு ஹார்டான சுச்சுவேஷன் இருந்தனா கூட நம்ம சில இடத்துல சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்து அதை ஈஸியாக அப்படியே கடந்து போயிருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க, எனக்கு பிடிச்ச பாடலை கேட்குறதா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி பிற்பகல் 3:00 குக்கு நிகழ்ச்சியும் 8:05 குக்கு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் மட்டும் போதுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல் நம்ம நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்காக ஒலிவலம் வரும். நேரலை நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்கலாம். 2561132 மற்றொரு 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. President Draupadi Murmu will present the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Padma Awards, one of the highest civilian awards of the country, are conferred in 3 categories: Padma Vibhushan, Padma Bhushan and Padma Shri. The President will confer 65 Padma Awards today. National Security Advisor Ajit Doval today stressed on the need to be cognizant of the new security threats and challenges. Speaking at the 16th BRICS National Security Advisors meeting in New Delhi, Mr. Doval said that non-traditional threats have transcended national borders. He emphasized that innovative, disruptive technologies, more camouflaged variants of terrorism and cyber threats are getting increasingly digitized. He said during the 16th BRICS National Security Advisors meeting, discussions will focus on non-traditional security challenges.
2: We need to

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: நேரம் 12:11. ஸ்னேகிதியே நிகழ்ச்சிக்கு தோழிகளே, உங்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். உங்கள் கூட பேசுகிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக புன்னகையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நாருங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். லிசி, நம்ம வாழ்க்கையில் சில பேரை பார்த்து சிரித்ததுக்காக சந்தோஷப்படுவோம், சில பேர் பார்த்ததுக்காக வருத்தப்படுவோம். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல், இல்லை உங்களை பார்த்து நான் அப்படி சொல்லலை,
0: இல்லை அதுவும் சிரிச்சுட்டே சொல்கிறீங்களே, அதனால தான்.
1: இல்லை, நம்ம வந்து புன்னகை நம்ம வாழ்க்கையில் செஞ்ச மாற்றம் அப்படி நம்ம கேட்டிருக்கோம். ரொம்ப கோபமாக ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம ஒரு புன்னகை பூத்தா எப்படி இருக்கும்,
0: ஒரு அடி விழும்
1: அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தோடனே சிரிப்பு வந்துருச்சு. ஸோ தோழிகள் வந்து அவங்க வாழ்க்கையில் புன்னகை செய்த மாற்றங்களை நம்மளோட பகிர்ந்துக்கலாம். 0462256123 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் புன்னகையால் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்தது அப்படின்னு நம்மளோட பகிர்ந்துக்கலாம்.
0: ஒரு பெண்ணோட சிரிப்பு அப்படிங்கிறது முகப்பாவனை மட்டும் கிடையாதுங்க, அது வந்து ஒரு அன்பின் மொழி, நம்பிக்கையின் ஒளி, மகிழ்ச்சியின் அடையாளம். மனசார நாம் சிரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களோட மனசுலையும் ஒரு நேர்மறையான உணர்வு மலருது, சரிதான கோமதி?
1: கண்டிப்பாக, நம்ம வந்து சும்மா ஒரு உதட்டில் அளவில் ஒரு புன்னகையோடு இருக்கிறது பார்த்து நமக்கு வராது, உள்ளத்தில் அன்போடு கொடுக்குற அந்த புன்னகை தான் நம்மளையும் ஈர்த்து இழுக்கும் இல்லையா?
0: தோழிகளே, இது பற்றி தான் பேச இருக்கிறோம். ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதையை கூட மனசு அப்படியே கொஞ்சம் லேசாக்கிட்டு, இவ்வளோதான்ப்பா ஒரு சின்ன ஒரு புன்னகையை கொடுத்து அந்த பாதையை வந்து ரொம்ப எளிமையாக கிராஸ் பண்ணி வந்திருப்போம் பாருங்கள். ஆனால் அது நம்ம மனசில் நிற்கும். எவ்வளோ பயப்பட்டோம், இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வர்றதுக்கு பயப்பட்டு நின்றோம், ஆனால் அந்த புன்னகை ஒருத்தவங்களோட மனசையே மாற்றிருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி சூப்பரான ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அதை பற்றி ரொம்ப சுருக்கமாக அழகாக எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் தோழி வாங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வாழ்க வளம். இட்டேரியிலிருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்திமா, சொல்லுங்க.
2: அது சின்னதா ஒரு புன்னகை வந்து பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். மகிழ்ச்சிக்காக ஒரு ஹார்மோன் சுரக்கிறது, கவலைப்படுறத விட நம்ம மகிழ்ச்சியா போகும்போது அந்த ஒரு நல்லா சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கவிதை சொல்றேன்,
0: சொல்லுங்க.
2: புன்னகை பூவே முகம் புன்னகைக்கும் போது அழகாக்கும், மழலையின் புன்னகை மகத்தான புன்னகை, மலர்களின் புன்னகை மந்தார புன்னகை, மனித குலத்துக்கு செலவில்லாமல் இயல்பாக இயற்கை வரக்கூடிய சிறு புன்னகை, மகாத்மாவின் அழகான புன்னகை, கவலை போக்கும் அருமருந்து சிறு புன்னகை.
0: சரிங்கம்மா, நீங்க வந்து புன்னகையால ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சின்ன புன்னகையினால நான் வந்து இதை வந்து அழகா கடந்து வந்துட்டேன் அப்படின்னு ஒரு.
2: ஆமா, எவ்வளவோ நமக்கு இது இக்கட்டான நேரத்தில் கூட நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு கடந்து வந்திருக்கிறேன்.
0: நிறைய வந்திருக்கீங்க.
2: இயற்கை காட்சிகளை பார்க்கும் போது நம்ம புன்னகை
0: வரும். சரிங்கம்மா, நன்றிம்மா.
2: நன்றி.
1: இட்டேரி சாந்தி அவர்கள் வந்து அவங்க எந்தெந்த பாதையெல்லாம் கடந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கவிதையோடையும் நமக்கு புன்னகை பத்தி சொன்னாங்க. புன்னகை அதாவது சிரிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன அப்படின்னு?
0: சிரிப்பு அப்படின்னு நம்ம வந்து இளமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் இல்லையா, எல்லாருமே வந்து எங்கா இருக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சி எல்லாம் எடுப்போம்ல.
1: சரி,
0: ஆனா நிறைய சிரிங்க, நீங்க எங்கா இருப்பீங்க அப்படின்னு ஒரு சீக்ரெட்டையும் இந்த இடத்துல உங்களுக்கு தந்துட்டு.
1: என்ன பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற ரகசியத்தை பகிர்ந்துக்க விரும்புறேன் இந்த இடத்துல.
0: அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: யாரது?
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: அதாவது நம்ம நேயர்கள் எல்லாரும் வாழ்த்துவாங்க,
0: என்னையரசி
3: வந்துட்டாங்க நம்ம விஸ்மயம்மா அப்படின்னு சொல்லுவாங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: வயசு 62 தான் ஆகுது.
0: சரி,
1: யாரு எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
3: நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பிஸ்மி பேசுறேன்.
1: மேலப்பாளையம் பிஸ்மி, சொல்லுங்க. அதான் சிரிப்போட உங்க பேர் சொன்னீங்களா?
3: யார வச்சு எடுத்தாச்சு, இவன் கூட்ட போட்டுதான் எடுக்கணும்.
0: ஒரே சிரிப்பு.

0: எங்க அப்பா சொல்லுவாங்க, சிரிப்புல வந்து சிந்தனை இருக்கணும். அதாவது வெளித்தனமாக பேசுறதுல வேடிக்கை இருக்கணும். இதுல வந்து சூதுவாது எதுவுமே வராது நம்ம உடம்புக்குள்ள. எப்படி
1: சிரிச்சு பேசும்போது, சிரிச்சு பேசும்போது
0: இல்ல, அதாவது எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதாவது வாழ்க்கையில மேடு பள்ளம் இருள் ஒளி எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இந்த நிலை மாறும் சொல்றாங்கல்ல,
1: புன்னகையால மாத்திரலாம் சொல்றீங்க இல்லையா?
0: ஆமா, குளி தாண்டி போடுறோம். அது மழை பெய்யல, இந்த தானியாச்சும் அந்த மண்ணு மூடு நிரந்தரம் ஆகுது பாத்தீங்களா. அத மாதிரிதான் மனிதருடைய வாழ்க்கை.
1: சரிமா,
0: கவலைப்படுற நேரம் கவலைப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு அந்த மனசு ஆறுதல் படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணி எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தணும்.
1: சூப்பருங்கம்மா, நன்றிமா.
0: நன்றி கலந்த வணக்கம்.
1: வணக்கம். கோமதி, புன்னகை பற்றி பேசும்போது எவ்வளோ ஒரு புன்னகையாக இருக்குது தெரியுமா?
2: நம்ம புன்னகை பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு நம்ம சிரிக்கிறோம் அப்படிங்கிறத விட சிலரை பார்த்து நம்ம கொடுக்குற அந்த புன்னகையானது நமக்கு வலி, அதாவது வாழ்க்கையில் வலியும் கொடுக்குது. அந்த மாதிரி வலியெல்லாம் கடந்து போகிறது இந்த மாதிரி சிரிச்சு
1: தான். அப்படி இல்லையா, வாழ்க்கை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் தாண்டி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே அப்படிதாங்க. என் வாழ்க்கை மட்டும்தான் ஐயோ எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் எங்க அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள் கவலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம இந்த புன்னகை அப்படின்னு ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. காலையில் எழும்புறதுலேருந்தே நினச்சி பாருங்களேன், வீட்டில் உள்ளவங்க கூட அப்படியே ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு ஹாய் ஹலோ சொல்லிட்டு நல்லா ஒரு சிரிப்போடு எழுப்பி பாருங்கள். அந்த நாளே உங்களையும் சிரிக்க வைக்கிற மாதிரி சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நாம் தோழிகள் கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு ஷாஜஹான் திரைப்படத்துலேருந்து, வைரமுத்து வரிகளுக்கு மணி சர்மா, இசையில் உதித் நாராயணன், கவிதா சுப்பிரமணியம் பாடியிருக்காங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேரம் 12:24. சிநேகிதியை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். தோழிகள் வந்து சிறு புன்னகை செய்த மாற்றம் பற்றி நேரலையில் அவங்களுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புன்னகை அப்படிங்கிறது பணம் செலவில்லாத ஒரு அழகான பரிசுங்க. அது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நேர்மறையான எண்ணங்களையும் தருது. சில நேரங்களில் நாம் சொல்கிற 1000 வார்த்தைகளை விட ஒரு உண்மையான புன்னகை வந்து அதிகமான ஆறுதலை அளிக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கோமதி, தோழிகள் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி யாரு பேசுறாங்க, என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: புன்னகை நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த அளவுக்கு நண்பர்களையும் எந்த அளவுக்கு சுற்றத்தாரையும் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தே அதை சொல்லலாம். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்போட நம்ம அந்த நாளை தொடங்கும் போதோ, இல்லை புதுசாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம சிரித்து நம்ம விஷ் பண்ணும் போது இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து அவங்களோட மனசில் நம்மளுக்கு ஒரு நிரந்தர ஆழத்தை கொடுக்கும், நிரந்தரமான ஒரு இடத்தை கொடுக்கும். அவங்கள பார்த்த என்ன எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னுட்டு என்னத்தை தான் கொண்டு போக போறீங்க, ஒரு சிரிச்சா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சிலவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அவங்க முகமா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா.
1: அவங்க ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்தாலே அவங்க பேசணும் கூட அவசியம் இல்லை, நம்மளாவே வாலண்டியரா அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கு காரணம், மனசுல எதுவும் இல்லாம ஒரு நல்லெண்ணத்தோடு அடுத்தவங்க கிட்ட பழகிற அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த புன்னகை வந்து சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வசீகரிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ இந்த மாதிரி புன்னகை உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்க பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 2498-6458, முன் இணைப்பு எண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு 12B திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு ஹாரிஷ் ஜெயராஜ், இசையில் கே கே பிரசாந்தினி பாடியிருக்காங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:31 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம்.
1: உங்கள் வாழ்க்கையில் சின்ன மாற்றம், அதாவது புன்னகை தந்த சின்ன மாற்றம் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்,
0: ஹலோ சொல்லுங்க, யார் பேசுகிறீங்க?
2: ஹலோ, நான் பெருமாள்புரத்துல இருந்து அம்மணி தீட்டரப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: தலைப்பு சொல்லுங்க.
0: சிறு புன்னகை தந்த மாற்றம். சின்னதா ஒரு ஸ்மைல் வந்து உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றம் தந்திருக்கு. சின்னதா ஒரு புன்னகை.
2: புன்னகையா? புன்னகை வந்து சொல்லுங்க.
1: உங்களுடைய வாழ்க்கையில
2: புன்னகை வந்து நம்ம அதாவது நம்ம ஏதாவது திடீர்னு பார்ப்போம், திடீர்னு பார்க்கல நமக்கு அது வந்து நம்மளே அறியாம ஒரு புன்னகை வந்துடும் நம்ம முகத்துல. இது நம்ம சிரிக்கவும் செஞ்சிருவோம். இப்ப எங்க வீட்டுல வந்து இப்பதான் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு பழம் நல்ல பருசா விழுந்து விழுந்தது, நல்ல பழம். அது ரொம்ப உடனே சந்தோஷமா முகத்துல ஒரு புன்னகை இருந்தது. பக்கத்துல உள்ளவங்க நின்னு ஃப்ரெண்ட் எல்லாமே பரவாயில்லையே, உடனே நல்ல மாங்காய் கிடைச்சதுன்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா வந்து அது
1: எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய விஷயங்கள்.
2: நேரத்துல வந்த நல்ல புன்னகை வந்தது. ஆமா, சந்தோஷமும் கொடுத்தது.
0: உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா?
2: அம்மணி சீதாரப்பன்.
0: நன்றிம்மா, நன்றி.
1: எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய புன்னகைக்கு காரணமாயிடும். நம்ம எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது அது ஏமாற்றமாகி புன்னகைக்கு பதிலாக நமக்கு வலியை தான் தரும். ஸோ சின்ன சின்ன விஷயத்திலையும் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளால மற்றவங்களுக்கு புன்னகையை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறது தான் வாழ்க்கையின் ஒரு ஆகச்சிறந்த பரிசு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்ப தோழி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சின்ன விஷயத்திலையும் நான் புன்னகை பற்றி எனக்குள்ளே ஒரு சந்தோஷமான ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன்.
3: கடந்து போறது என்னன்னா, பேரன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாமா.
0: சரி,
3: வந்து சில சமயம் நான் வந்து இந்த சிவன் பாக்ஸ் இதெல்லாம் வந்த உடனே திட்டு எடுத்து போடல, நான் அவனை கொஞ்சம் கோபத்துல திட்டுவேன். அவன் என்ன திட்டினாலும் சிரிப்ப தவிர அவன் இருந்து வேற எந்த பதிலும் வராது.
0: குழந்தைகளுக்கே
3: கூட மறந்துடும். அது வந்து அந்த சிரிப்புக்கு அவ்வளவு ஒரு பவர்.
1: நிச்சயமா, அது குழந்தைகள் கிட்ட கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சுயநலம் இல்லாத
3: இருந்தாலும் அவனுக்கு அப்படி சிரிச்சு வந்து நம்ம மனசை மாத்தணும்னு அவனுக்கு தோணுது. பாருங்க, என்னதான் திட்டுங்களேன் அவனுக்கு சிரிப்பு தான் வரும். கோபமே நான் தான் கோபப்பட்டு சில தேவை திட்டினது. நானும் அப்ப நான் நினைப்பேன், ஒரு வேலை நம்மளும் இப்படி சிரிச்சுட்டே கொஞ்சம் இது பண்ணி போயிருப்பாங்களோ அப்படி நமக்கு தோணும். நம்ம திட்டுறதே மறந்துடும். ஐயோ, நம்ம திட்டக்கூடாது, நம்மளா செய்யணுங்கிற என்ன ஒரு வரது பார்த்தீங்களா நமக்கு.
0: நிச்சயமா,
3: அது ஒரு பெரிய விஷயம்.
0: நன்றிங்கம்மா.
3: சரிம்மா, நன்றி, நன்றி.
0: கோமதி, அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து அதை பத்தி சொல்லி ஆகணும். நம்ம நம்ம புன்னகையே பேசிட்டு இருக்கோம், ஆனா நம்ம சில இடத்துல கோவப்படும் போது, பெண்கள் வந்து இது நிறைய இடத்துல நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம சில இடங்கள கோவப்படும் போது, ஆனா இந்த வீட்டுல இருக்க சுட்டி பிள்ளைங்க அப்படியே ஒரு கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்ணி நம்ம கோவத்தெல்லாம்
1: நம்ம கோவப்பட்டோம், இதுக்கெல்லாம் கோவப்படலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் அவங்க புன்னகையில
0: இருக்கும். அதுவே வந்து நல்ல மாற்றமாவும், அந்த கோபத்துல
1: ஏதோ எங்கேயோ இருக்கிற கோபத்தை அவங்க கிட்ட காட்டுற மாதிரியோ, இல்ல ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு மன அழுத்தத்துல நம்ம வந்து வார்த்தைகளை உதிர்க்கும் போதோ, இல்ல கோபமா முகத்தை வச்சிருக்கும் போதோ, அவங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒண்ணுமே செய்யாத மாதிரி ஒரு சின்ன புன்னகை வந்து ஒட்டு மொத்தமா நீங்க சொன்ன மாதிரி சர்றன் அப்படியே இந்த கோபம் ஃபுல்லா இறங்கி நம்மளே அறியாம அவங்களுடைய அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த கேள்விகளாலே நமக்கு சிரிப்பு வந்துடும். இது நானும் நிறைய நேரங்கள்ல அனுபவிச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி
0: மழலை மொழிக்கும் மழலை சிரிப்புக்கும் ஈடிணையே கிடையாது அப்படிங்கறத நம்ம மறக்கவே முடியாது. நேர்களை, இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச்

0: எனக்கு பாட்ட நீ பாட்டு
1: தம்பிக்கு நீயே வழிகாட்டு
2: அது எங்க ஊரு அந்த பக்கம் வேலை எல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கூட்டி போறேன்.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: நீர்நிலை தமிழில் செய்திகளை தொடர்ந்து 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி தொடரும்.
7: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக

0: நிகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததை அடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும்

திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலூச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப் பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:51 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கோம் சிறு புன்னகை தந்த மாற்றம், இது பற்றி தோழிகள் அவங்களோட கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க.

0: புன்னகை நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த அளவுலலாம் மாற்றம் தந்தது அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே இந்த புன்னகை இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே நம்ம பூந்தோட்டமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு என்னெல்லாம் தீங்கு செஞ்சுருக்காங்க, இல்லை அவங்கள நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகாமல் நம்மளுடைய உதட ஒரு 2 சென்டிமீட்டர் அதாவது கொஞ்சமாக விரித்தாலே போதும், இது வரைக்கும் உள்ள எல்லா இதுவும் போய் நம்ம அவங்க உண்மையிலேயே அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாங்களே இனிமேல் நம்ம எப்படி முறைச்சிட்டு போகிறதுன்னு சொல்லி அவங்களே அதை மறந்துடுவாங்க. நம்ம மேலே தப்பு இருந்தாலும் நம்ம அதை செய்யலாம்.
1: இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹெல்த்துக்குமே நல்லது அப்படின்னு மருத்துவ உளவியல் நிபுணர்களுமே இதுக்கு வந்து ஆராய்ச்சியின் படி தகவலும் கொடுத்துருக்காங்க. புன்னகை அப்படிங்கிறது மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நல்லா சிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் வந்து சுரக்குது. அதனால் அந்த புன்னகை மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சியான ஹார்மோன் மூலமாக நம்ம மனசும் உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
0: நிச்சயமாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்மக்கிட்ட நல்லா பேசுகிற நல்லா சிரிக்கிற ஒருத்தர் கூட ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுக்கும் நம்மள்கிட்ட கொஞ்சம் கூட பேசாமல் இருக்கிறவங்க கூட 2 மணி நேரம் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத உங்களுக்கே தெரியும்.
1: ஆமாம், சரி, தோழிகள் என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
0: வணக்கம், நல்லா இருக்கோம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: காயத்ரி பேசுகிறேன்.
1: காயத்ரிமா சொல்லுங்க.
2: மேடம், நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இடத்த சண்டை
1: போட்டான்.
2: அவன் பேச மாட்டான், நீ நல்லா பேச மாட்டான், ஒரு 5-6 வருஷமா பேச
1: மாட்டான்.
2: அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தவன், அவன் அங்க இருந்து தூரமா நின்று
1: இருந்தான்,
2: நான் இங்க தள்ளி நின்று
1: இருந்தேன்.
2: அப்புறம் அவன் லைட்டா எப்படி ஒரு ஸ்மைல்
1: பண்ணான்.
2: அதுக்கப்புறம் எனக்கும் சரி, அவன் சிரிக்கிறல்ல, நம்ம ஏன் அப்படி பராமையா இருக்கணும் அப்படின்னு நானும்
1: சிரிச்சிட்டேன்.
2: ரெண்டு சிரிப்புல நாங்க ஒண்ணு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த சிரிப்புல எனக்கு கடந்து போன காலங்க.
1: பாத்தீங்களா, உறவு வந்து ஐந்து 5-6 வருஷமா பேசாம இருந்த ஒரு உறவு கூட ஒரு சின்ன புன்னகையால
0: வந்து நமக்கு பேச வச்சிருக்கு.
2: அவ அங்க நின்னு சிரிச்சா சிரிச்சிருச்ச உடனே எனக்கு மனசு இலகிடுச்சு.
1: சரி, சூப்பர்மா, ஒரு உறவே வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கு அப்படின்னு சூப்பரா
0: காயத்ரி வந்து ரொம்ப அருமையா
1: சொன்னாங்க.
0: இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமா பேசாம இருந்திருப்போம், அவங்கள பார்த்து நம்மளையும் அறியாம ஒரு புன்னகையை வீசும்போது அவங்க தொடர்ந்து திருப்பி நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க.
1: அடுத்த தோழி என்ன சொல்றான்னு கேக்கலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிங்கம்மா.
1: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.
3: அதாவது எவ்வளவு கோபக்காரவங்களையும் நம்ம திருப்பினால மாத்த முடியுங்கம்மா? எனக்கு நம்ம நகைச்சுவை உணர்வு வேணும் அதுக்கு நம்மளுக்கு.
1: ஓ,
3: எங்க மாமியார், எங்க மாமனார் வந்து ரொம்ப கோபக்காரரு.
0: சரி,
3: எங்க மாமியார அடிக்கடி சத்தம் போடுறது, பேசுறது, திட்டுறது எல்லாமே பண்ணுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், மாமா இதுகிட்டே இருந்தேன்னா அத்தை வந்து உங்களை சொல்லியா கவனிக்க மாட்டாங்க, நீங்க சின்ன பிள்ளை, நீங்க சின்ன வயசுல ரொம்ப அழகா இருப்பீங்களாம் அப்படின்னு
1: சொல்லுவேன்.
3: சொன்ன உடனே அவர் பொக்க வாய காமிச்சு சிரிப்பா. அந்த மாமியார திட்டிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது அவரை பத்தி நகைச்சுவையா சொன்ன, நீங்க ரொம்ப ஒரு வீரனா இருந்திருக்கீங்கள, கல்ல தூக்குனீங்களோ, கல்யாண கல்ல தூக்குனீங்களோ அப்படின்னு சொன்னோம்னா, ஆமா இவளை கட்டுறதுக்குத்தான் நான் என்னென்னலாம் செஞ்சேன் தெரியுமா, நான் நல்லா வேலை பார்ப்பேன்மா அப்படின்னு கேட்டைய மாத்தி விட்டுருவோம் நாங்க. அவரை திட்டி கட்டையை திட்டுறத அதே மாதிரி எங்க வீட்டுக்காரங்களுமே சத்தம் போடுவாங்க. சத்தம் போடும்போது அவங்க அதை எதையாவது சொல்லி திருக்க வைப்பேங்கம்மா. திருக்க வைக்கும் போது பிள்ளைகளையும் அப்படித்தான், பிள்ளைகளும் கணவர் வீட்டுல வந்து நம்ம நல்ல சகைச்சி உணர்வோட திருக்க வச்சு பேசினா குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் அமைதியா இருந்தா ஊரே நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும்.
1: நன்றிமா.
0: நன்றிமா. ராஜேஸ்வரி அம்மா சூப்பரான ஒரு கருத்தை சொன்னாங்க கடைசியா, நீங்க கவனிச்சிங்களா? லிசி, நம்ம சிரிச்சு சந்தோஷமா இருந்தா நம்ம வீட்டுல உள்ளவங்க சந்தோஷமா இருப்பாங்க, வீட்டுல உள்ளவங்க சந்தோஷமா இருந்தா தெருவுல உள்ளவங்க சந்தோஷமா இருப்பாங்க, தெருவுல உள்ளவங்க சந்தோஷமா இருந்தா அந்த ஊரே சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஊரு மாவட்டம் அப்படி நம்ம
1: உலகம் எங்க இருந்து பாருங்க, ஒரு பெண் கிட்ட இருந்துதான்.
0: நிச்சயமா,
1: அது வந்து நம்ம டெய்லி லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க நிறைய சவால்கள், பொறுப்புகள் இதெல்லாம் சுமந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல
0: தனக்குன்னு செலவு பண்ணவோ, அதாவது தனக்குன்னு நேரத்தை செலவிடவோ, தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்க்கவோ, அதுக்கு ஒரு பெரும்பான்மையான கவனத்தை கொடுக்காதவங்க தான் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம

0: மனசுக்கு பிடிச்சவங்கக்கிட்டயோ இது வரைக்கும் நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் இல்லை நான் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை கேட்குற எல்லா ஸ்நேகிதிக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். யாரை பார்த்தா உங்களுக்கு உடனே சிரிப்பு வருமோ இல்லை ஏதோ ஒரு நகைச்சுவையோ இல்லை உங்களுடைய ஸ்கூலில் படித்த காலேஜில் படித்த ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ யார் கூடவோ பேசி இன்றைக்கு கண்டிப்பாக நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன், ஒரு 10 நிமிஷமாவது என்னுடைய புன்னகையோடு நான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறக்கூடிய நேரமும் வந்தாச்சு.
1: நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லெசி ஜெகன் மற்றும்
0: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: நேர்களை சிநேகிதி நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. மான்கரா தேய திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டம் மற்றும் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம் குறித்து சில தகவல்கள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்றுபவை சிறு குறு நிறுவனங்கள். அவற்றின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் கடன் உத்தரவாத நிதி திட்டம் என்பது சிறு குறு நிறுவனங்கள் எளிதில் கடன் பெற வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தை மத்திய அரசின் சிறு குறு நிறுவனங்கள் அமைச்சகம் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் தொழில் முனைவோர் பிணையாக எந்த ஒரு சொத்தையோ அளிக்காமல் பொதுத்துறை மட்டுமன்றி தனியார் வங்கிகளிலும் கடன் பெறலாம். அவ்வாறு வழங்கப்படும் கடனுக்கு கடன் தொகையை பொறுத்தும் பிற குறிப்பிட்ட அலகுகளின் வரையறைகளின் அடிப்படையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகைக்கு வங்கிகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. உதாரணமாக 5 லட்சம் வரை கடன்களுக்கு 85 விழுக்காடும், 5 லட்சம் முதல் 50 லட்சம் வரைக்கும் உள்ள கடன்களுக்கு 75 விழுக்காடு உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. பெண்களால் நடத்தப்படும் நிறுவனங்களுக்கு அதிக விழுக்காடு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2020-21 நிதியாண்டில் மட்டும் 36,954 கோடி ரூபாய் அளவிற்கு 8.36 லட்சம் நிறுவனங்கள் இத்திட்டத்தால் பயன்பெற்றுள்ளன.

இதேபோல் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம், அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் ஒரு உன்னத திட்டமாகும். இதன்படி உரிய ஜிஎஸ்டி எண் அல்லது உத்தியோக் ஆதார் எண் உள்ள சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு அவர்கள் பெறும் கடன் தொகையின் வட்டியில் 2% தள்ளுபடி தரப்படுகிறது. உதாரணமாக, ஒருவர் தன் தொழில் அபிவிருத்திக்காக 20 லட்சம் கடன் தொகையை வங்கியில் 10% வட்டியில் பெறுகிறார் என்றால் அரசு அவருக்கு 2% தள்ளுபடி அளிக்கிறது. எனவே அவர் 8% வட்டி செலுத்தினால் போதுமானது. இத்திட்டம் 1 கோடி வரைக்கான கடன்களுக்கு வழங்கப்படுகிறது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இன்றைய இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் தனிமையை போக்குவதற்காகவும் செல்ல பிராணிகள் வளர்க்க விரும்புகின்றன. இதனால் நாய், பூனை, பறவைகள், அலங்கார மீன்கள் போன்றவற்றின் தேவை அதிகரித்து வருகின்றன. இதனால் செல்லப்பிராணி விற்பனை மற்றும் பராமரிப்பு தொடர்பான தொழில்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றன.
2: செல்லப்பிராணிகளுக்கான சுகாதார மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என். பிரேமலதா அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu will present the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Padma Awards, one of the highest civilian awards of the country, are conferred in three categories: Padma Vibhushan, Padma Bhushan and Padma Shri. The President will confer 65 Padma Awards today. National Security Advisor Ajit Doval today stressed on the need to be cognizant of the new security threats and challenges. Speaking at the 16th BRICS National Security Advisors meeting in New Delhi, Mr. Doval said that non-traditional threats have transcended national borders. He emphasized that innovative disruptive technologies, more camouflaged variants of terrorism and cyber threats are getting increasingly digitized. He said the discussions during the 16th BRICS National Security Advisors meeting will focus on non-traditional security challenges.
5: We need to be cognizant of the new security threats and challenges. Non-traditional threats have transcended national borders and have developed defeat systems against conventional responses. Innovative disruptive technologies, more camouflaged variants of terrorism, cyber threats in a world which is getting increasingly digitized, they all constitute an important threats for us.
4: Vice President C.P. Radhakrishnan and

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மதிய வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6ல் இது நலம் தானா நிகழ்ச்சி. நேரம் ஒரு மணி 11 நிமிடம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோதான் பணம், பதவி, புகழ் இதெல்லாம் இருந்தாலும் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் முழுமையாக நம்மளால் அனுபவிக்க முடியாது. அதனால் மனசும் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான்

நம்மளோட டெய்லி வேலைகளை உற்சாகமாக நம்மளால் செய்ய முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இப்படி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்தது தான். அதனால தான் ஒரு ஒரு நாளும் நம்ம நலம் தரா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு ஒரு குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு வகைகளும் அதோட பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா சூப்பரான பழைய திரைப்பட பாடல்கள், உங்கள் மனம் தொட்ட பாடலோட வலம்வரம் காத்துட்ருக்கு நம்ம நலம் தரா நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன், இசையில் TM சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க.

0: நேரம் 1:17 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பருப்பு வகைகளும் அதோடய பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோங்க. நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். நேர்களே, நம்ம தினசரி லைஃப்பில் நம்ம டெய்லி உணவில் முக்கிய இடம் பிடிக்கிற பருப்பு வகைகள் பற்றி என்னெல்லாம் பயன்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கப்புறம் புரதச்சத்து, நார் சத்து, விட்டமின்ஸ், தாதுக்கள் இதெல்லாமே கிடைக்குதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பருப்பு வகைகள் தான் புரதத்தோட முக்கிய ஆதார உணவாக இருக்குது. நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பருப்பு வகைகள் என்னெல்லாம் அப்படின்னா, துவரம்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொள்ளு, காராமணி, மொச்சை, இப்படி நிறைய வகையான பருப்பு வகைகள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறத நாமளும் அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் ஒரு ஒரு பருப்புலையும் தனித்தனியான சத்துக்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது. இது சரியான அளவில் நம்ம உணவில் சேர்த்துக்கப்போ நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு உங்களுக்காக பாடல், பாமா விஜயம் திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி குழுவினரோடு சேர்ந்து பாடிய பாடல்.
1: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா. Eight.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 1:24 நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பருப்பு வகைகளும் அதோடய பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா துவரம் பருப்புங்க, நம்மளோட டெய்லி லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக இடம் பெற்றிருக்கக்கூடிய பருப்பு வகைனா இது தான் சொல்ல முடியும். இந்த துவரம் பருப்பு பயன்படுத்தாதவங்களோ இல்லை இல்லாத வீடுகளோ இருக்கவே முடியாது. ஏன்னா சட்டுன்னு காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணணுன்னா அதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது இந்த துவரம் பருப்பு தான். இந்த துவரம் பருப்பில் புரதச்சத்து, இரும்புச்சத்து, நார் சத்து இதெல்லாம் இருக்குதுங்க. இதை சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது, தசைகள் வலுப்படுறதுக்கு உதவுறதோட டைஜஷனுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. அடுத்ததாக என்ன பருப்பு வகை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாடலும் வந்துட்டுருக்கு உங்களுக்காக. சாந்தி நிலையம் படத்தில் இருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு பி. சுஷிலா பாடிய இந்த பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேர்களே, நீங்களும் இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 249-8-6458, இணைப்பு எண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. நலத்தான நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 1:29. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பருப்பு வகைகளும் அதோட பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பொங்கல் தான் இல்லையா? ஆமாங்க, பச்சைப்பருலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பு ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறதால இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சல் சமயங்களில் கூட இந்த பாசிப்பருப்பு கஞ்சி கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கம். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சியுமே தருதுங்க. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து புலமைப்பத்தன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட அஸ்திவாரம் வந்து வலுவாக இருந்தால் தான் அந்த வீடு வந்து உறுதியாக நிற்கும் இல்லையா. அதுபோல் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இணைஞ்சால் தான் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பேணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு செலவு இல்லைங்க, அது எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களும் ஆரோக்கியமான உணவுகளும் நாம் வந்து நம்மளுக்கே கொடுத்துக்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கும். அது பற்றி தான் நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி பருப்பு வகைகளும் அதோடய பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உளுந்து. இந்த உளுந்து வந்து எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் வலிமை தர சிறந்த உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, புரதம் இதெல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் இட்லி, தோசை இந்த மாதிரியான உணவுகளில் உளுந்து அதிகமாக பயன்படுத்தப்படுறதால அது சத்தான உணவாக நம்மளுக்கு மாறுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண்களோட உடல் நலத்திற்கு இந்த உளுந்து வந்து ரொம்பவே பயனுள்ள ஒரு தானியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூ பெய்துற பெண்களாக இருக்கட்டும், இல்லை மாதவிடா சமயங்கள்லையும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உளுந்து சார்ந்த உணவுகளை அதிகமாக கொடுக்கறதா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உளுந்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ வலிமை தருது அப்படின்னு. அதனால் முடிஞ்சளவு இந்த பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இப்படி சொன்ன எல்லா பருப்புகளையும் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டுருக்கு. நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க.

அடுத்ததாக பருப்பு வகைகள் அப்படின்னா காராமணி, மொச்சை, இந்த மாதிரியான பருப்பு வகைகளில் இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதால இரத்த சோகை இதை தடுக்கவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் உதவுதுங்க. வளர்ந்து வர்ற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான பருப்பு வகைகளை நம்ம கொடுக்கறது மூலமாக நல்ல ஊட்டச்சத்துக்களும் அவங்க உடம்புக்கு கிடைக்குது. பருப்பு வகைகள் அப்படின்னாலே மலிவான விலையில் அதிக சத்துக்களை வழங்குகிற இயற்கை உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பல்வேறு வகையான பருப்பு வகைகளை மாறி மாறி சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு. உணவே மருந்து அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றது மாதிரி பருப்பு வகைகளை நம்ம உணவில் சேர்த்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சி நிறைவு பெறுதுங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடலும் வந்துட்ருக்கு. வீர திருமகன் திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிபணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இரு மொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில்

0: மின்வெட்டு அரபி நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ₹2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது, லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும் அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பி விடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாவேக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான நெஃபெக்ஸ் .in ஐ துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார்.

0: இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேவ், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெறும் விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில் வைத்து கழுதை புலி உண்ண தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதி புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
3: ஒரு சில பேர் வந்து ஐஸ்கிரீம் வந்து வீட்டில் பண்ணுறேன், அப்புறம் சாக்லேட்ஸ் வீட்டில் பண்ணுறோம் சொல்லி பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது உண்மையுமே ரொம்ப ஒரு கேடு தான். ஏன்னா எந்த ஐஸ்கிரீமும் எந்த ப்ரௌனியும் எந்த ஸ்வீட்ஸுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. நமக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா எதிர்ப்பணுக்கள் நல்லாயிருக்கும், அதை ஓரளவு தாங்கும், ஆனால் குழந்தைங்களுக்கோட சூழல் அப்படி கிடையவே கிடையாது. அப்போ இனிப்பு சார்ந்து, வாழைப்பழம் சார்ந்து, நீர் சார்ந்து, அவங்க சூழலை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்து கவனித்து நம்ம தவிர்க்கணும். இதை தான் நீங்கள் முதல்ல பண்ணணும். ரெண்டாவது, இதுக்கு இதை நீங்கள் பண்ணிட்டாலே ஒரு 50% சளி அடிக்கடி பிடிக்காமல் நீங்கள் தவிர்த்துடலாம். ரெண்டாவது, அவன் உணவில் வந்து சளிக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணணும். நெல்லிக்காய், தேன், ஆரஞ்சு, பைனாப்பிள், இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க உணவில் வந்து ஆட் பண்ணணும். ஒரு சில குழந்தைங்களுக்கு மில்க் இன்டாலரன்ஸ் இருக்கும், பால் குடித்தா வயிற்றுப்போக்கு வரும், பால் குடித்தா உடல் உபாதைகள் வரும், அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாலை தவிர்க்கணும், அது வாழைப்பழங்களை தவிர்க்கணும். இது வந்து அவங்களோட சளி இல்லைனா கூட உற்பத்தி அதிகமாக்கிரும். நாம் தூங்குகிற இடத்துல இப்போ இருக்க சூழலில் ஏசி இல்லாமல் இல்லை. குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து நம்ம ஏசி ஆன் பண்ணி அதிக நேரம் இருக்கும்போது சளி வராது. சம்மர் டைமில் மட்டும் நம்ம ஏசி ஆன் பண்ணுறோம், ஸ்கூலில் விளாண்டுட்டு டயர்டாக வேர்வையோடு வந்து ஏசி போட்டு உட்காருவாங்க, குளிக்காமல் ஏசி போட்டு உட்காருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அடிக்கடி சளி வர்றதுக்கான காரணமாக அமையும். ஸோ இது காரணங்களை தவிர்க்கணும். அந்த சளிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பணுக்களை தூண்டக்கூடிய உணவு வகைகளை உள்ளே கொடுக்கணும். மூணாவதாக, நீங்கள் சித்த மருத்துவரை அணுகி, சித்தா மெடிசன்ஸு இயற்கை மருத்துவர்களை அணுகி இயற்கையை சார்ந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக ஆஸ்துமா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 ஆஸ்துமா பிரச்சனை அதிகமாக இருக்கும். மழை காலங்களில் ஆஸ்துமா பிரச்சனை அதிகமாக இருக்கும். பெரியவங்களாக இருந்தால் ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி சூழல் வரும்போது அவங்க இதுக்கு முன்னாடி ஸ்டீராய்டு மெடிசன் எடுக்கலை அப்படின்னா இயற்கை மருத்துவத்தில் 45-50 கண்டினியூஸாக மருந்து எடுத்துக்கிட்டால் சரியாயிடும். இதே குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் 60-70 வந்து கண்டினியூஸாக மெடிசன் எடுத்துக்கிட்டால் சரியாயிடும். ஆனால் இந்த ஆஸ்துமா, வீசிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமா நம்ம உடம்புல இருக்க தான் செய்யும். யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஒரு மெடிசன் சாப்பிட்டா ஆஸ்துமா காணாமல் போயிருங்கிறதெல்லாம் சுத்த போய், ஆஸ்துமா, வீசிங் இதெல்லாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப வருஷம் நம்ம உடம்புல இருக்க தான் செய்யும். அது நீங்கள் அலோபதி மெடிசன் எடுத்தாலும் இருக்கும், இயற்கை மெடிசன் எடுத்தாலும் இருக்கும். அது எப்போ அதிகமாகுதோ அந்த குறிப்பிட்ட பீரியடில் நீங்கள் 2-3 இருக்கும். உங்களோட உடல்நிலையை தகுந்த மாதிரி இயற்கை மருத்துவங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கேட்கும். 1 அப்புறம் திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி சீசனல் டைமில் ஆஸ்துமா அக்ரவேட் ஆகி அதிகமாகி வருதுன்னா ஒரு 2-3 நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டால் கேட்கும். ஸ்டீராய்டு, கெமிக்கல்ஸு, அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உடம்புல இயற்கை மெடிசன் வந்து பெருசாக ஒர்க் ஆகாது. நம்ம உடல் செல் அணுக்கள் வந்து ஆரோக்கியமாகவும் இருந்தால் நம்ம இயற்கை மருத்துவங்கள் வந்து எடுக்கும் போது உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணும் உடம்பு.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
4: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்னைக்கு பிற்பகல் 2:15 திரையரவு நிகழ்ச்சி நேரலையாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த நிகழ்ச்சியில் நாம் வந்து சினிக்யூஸ் விளையாட இருக்கிறோம். அதனால் ரெடியாக 2:15 நீங்கள் நேரலையில் அழைக்கலாம். 2561132 மற்றொரு 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல்.
5: This is Akashwani and I am Valsa Williams with the midday news. The headlines. President Draupadi Murmu to present Padma Awards during second round of civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Home Minister Amit Shah says Shyama Prasad Mukherjee's dream realized with abrogation of Article 370. National Security Advisor Ajit Doval says opening of Strait of Hormuz will strengthen energy security around the world. Enforcement Directorate conducts searches at 18 places in Tamil Nadu in connection with alleged teacher recruitment exam manipulation case. Lionel Messi becomes the highest goal scorer in FIFA World Cup history, leads Argentina into knockout stage. And in hockey, India to face Pakistan in opening match of the FIH Pro League in London today. President Draupadi Murmu will present the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Padma Awards, one of the highest civilian awards of the country, are conferred in three categories, Padma Vibhushan, Padma Bhushan and Padma Shri. The President will confer 65 Padma Awards today. More from our correspondent.
6: This year, the government has announced a total of 131 Padma Awards. These include 5 Padma Vibhushan, 13 Padma Bhushan and 113 Padma Shri Awards. Among the awardees, 19 are women, while 16 individuals will be awarded posthumously. The Padma Awards, namely Padma Vibhushan, Padma Bhushan and Padma Shri, are amongst the highest civilian awards of the country. Tennis legend Vijay Amrit Raj, actor Mammootty, playback singer Alka Yagnik and cricketer Rohit Sharma are among 65 prominent personalities who will receive the Padma Awards from the President today. Instituted in 1954, these awards are announced on the occasion of the Republic Day every year. The award seeks to recognize work of distinction and is given for distinguished and exceptional achievements in various fields and disciplines, including art, literature, education, sports, medicine, social work, science and engineering, public affairs and trade and industry.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:16 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. திரை அருவி நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் திரையரவு நிகழ்ச்சியில் திரை சம்பந்தமான நிறைய கேள்விகளை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பாடல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த போட்டிக்கு தயாராக இருக்கிறவங்க இப்போவே டயல் பண்ணலாம். 0462251332 மற்றும் 0462251133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பதில் சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக வணக்கம். யாரெங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
2: வணக்கம். நான் வீரவன் அப்ளிகேஷன்ல முரம் பேச மாட்டேன். நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன் சார்.
2: மன விரும்பலாம் சூப்பரா இருக்கு. குக்கு எல்லாம் நல்லா இருக்கு. இந்த நேஜ கேட்டாலே கவலைப்படுவது, கவலையெல்லாம் போயிட்டு இருக்கு.
1: சரி சார், இன்னைக்கு திரையரவு நிகழ்ச்சியில உங்களுக்கு கேள்வியா ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
2: ஆ, கொடுங்க.

0: ஜி கிடையாது. சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: பழனி பேசுறேன் மேடம்.
0: உடையாம்புலில இருந்து பழனி.
1: ஆமா ஆமா மேடம்.
0: இப்ப போட்ட பாடல் எந்த படத்துல இருந்துன்னு
1: தெரியுமா? பார்த்தா போடுங்க பாப்போம்.
0: இல்ல, அதே பாட்டு திருப்பி போடுறேன், முயற்சி பண்ணி பாருங்க.

தெரியுதா, ஜிவி பிரகாஷ் இசையில நா முத்துக்குமார் வரிகள்ல வந்த பாடல். சரி, அடுத்து நம்ம யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நம்மளே சொல்லிடலாம். கிரீடம் படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் நான் முத்துக்குமார் வரிகளில் தான் அந்த பாடல் நம்ம கேள்வியை கேட்டிருந்தோம். பாடலை கேட்டு தொடரலாம்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இது அஜித் சுரிசா மாதிரி தெரியுதா?
0: அதேதான். என்ன திரைப்படம்?
1: ஒண்ணு ஜியா இருக்கும், இல்லாட்டா தாமசம் இருக்கும்.
0: இசையமைப்பாளரை சொல்றீங்களா?
1: இல்ல, இது ஜி படம் பாரு.

0: 2:23 நேயர்கள் இணைந்திருப்பது திரையருவி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருமணி கிராமத்துல இருந்து கோம்பு.
0: சார் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு சில வரிகள் இல்லைன்னா இசை பிளே பண்ணி அது என்ன படத்துல உள்ள பாடல்னு கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க.

0: சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: யார் நடித்த படம் கொஞ்சம் குழு கொடுங்களேன்.
0: தனுஷ் நடித்த திரைப்படம், தனுஷ் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க.
1: தனுஷ் நயன்தாரா,
0: ஹரிஹரன் குரல்ல யுவன் சங்கர் ராஜா இசையில தான் அந்த பாடல் வந்தது.
1: சரிங்க,
0: சரி அடுத்த நேயர் பதில் சொல்றாங்களான்னு கேட்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நன்றி. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: உடையாம்பிள்ளிலிருந்து
2: மாரியம்மாள்.
0: மாரியம்மாள், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம் மேம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: யாரடி நீ மோகினி,
0: யாரடி நீ மோகினியில
1: அந்த மூவி தானே?
0: கரெக்ட், அந்த அந்த படத்தில் உள்ள பாடல் தான். பாடலுடைய முதல் வரி தெரியுமா? சரி, இப்போ அந்த பாடல் காற்றலையில் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில, ஹரிஹரன் குரலில் வந்த பாடல் தான் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலேருந்து. இப்போ அந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 31 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது திரையரவி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது நம்ம கிட்ட பேசுறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: இணைப்புல இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கேடிசி நகர் லட்சுமி.
1: கேடிசி நகர்ல இருந்து லட்சுமியா? சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டுலாமா உங்களுக்கு? நான் ஒரு பாடல் ஒளிபரப்புறேன், அது
2: என்ன?
1: இல்ல, நம்ம நாமுத்துக்குமார் சார் அவர்களுடைய வரிகளில் உள்ள பாடல் தான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம். முயற்சி பண்ணி பாருங்க, சரிங்களா?

கண்டுபிடிச்சிட்டீங்களா? நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் உள்ள பாடல் தான் இது. யுவன் சங்கர் ராஜா இசையில் தன்விஷா மற்றும் ஹரிச்சரன் பாடியிருக்காங்க. சரி, நம்ம பாடல் கேட்டு தொடரலாமா? நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. பையா திரைப்படத்திலேருந்து வந்த அந்த பாடலை கேட்டு நம்ம தொடரலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2:38 நேர்கள் இணைந்திருப்பது திரையருவி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல்கள் தான் உலா வந்துட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்த பாடல் யார், எங்கேருந்து நமக்கு கேள்விக்கு பதிலாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது நீங்களாக கூட இருக்கலாம். 0462-25611-32 மற்றும் 0462-25611-33 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442-249-8648. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்,
1: ராம்நகர்.
0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ராம்நகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ரேவதி.
0: ரேவதி அம்மா, உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பிடலாமா?
1: ஹலோ.
0: ஹலோ, கேக்குதா?
1: கேக்குது, கேக்குது, சொல்லுங்க.
0: உங்களுக்கான பாடல் ஒளிபரப்புறேன். அது என்ன திரைப்படத்துல இருந்து வந்த பாடல் அப்படிங்கறது சொல்லுங்க, சரிங்களா?
1: சரிம்மா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: படம் பேர் தெரியலையா, பாட்டு அந்த சரியா புரியலையா,
0: பாட்டு சரியா புரியலையா? சரி, அடுத்த சரி அடுத்த நேயர் பதில் சொல்றாங்களான்னு கேட்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் உமா மகேஸ்வரி அம்பாசமுத்திரத்துலேருந்து பேசுறேன்.
0: அம்பையிலேருந்து உமா மகேஸ்வரி, உங்களுக்கான அந்த பாடல் கொடுத்துடலாமா?
2: ஆ, கொடுங்க மேடம்.

0: கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: தங்க மீன்கள்.
0: சூப்பர் சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்களே.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி. உமா மகேஸ்வரி ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாங்க. தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவருடைய குரலில், யுவன் சங்கர் ராஜா இசையில், நான் முத்துக்குமார் வரிகளில் அந்த பாடல் இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
2: அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் திரை அருவி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு திரை அருவி நிகழ்ச்சியில் நான் முத்துக்குமார் அவருடைய வரிகளில் வந்த பாடல்கள் தான் உள்ள அவரை கேட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாவதாக யாருக்கு என்ன கேள்வி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

இந்த பாடலுடைய இசை எந்த திரைப்படத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் பதில் சொல்ல வராங்கன்னு கேட்கலாம். பதில் சொல்ல வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256113232 மற்றும் 0462256113332 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பதில் சொல்லலாம். நேர்கள் திரையறிவு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டயல் பண்ணுங்கள். பாடலை கேட்டு நாம் தொடரலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸ் ஒளிபரப்பில் திரையரவி நிகழ்ச்சிக்காக. வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், பாப்பான்குளத்திலிருந்து வாயாண்டி.
0: பாப்பான்குளத்திலிருந்து மாயாண்டி. சரி, நமக்கு ஒரு பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பிடும். இல்ல, ஒரு பாடல் நம்ம அப்பத போட்டிருந்தோம், இப்ப நான் திருப்பி உங்களுக்காக போடுறேன். அது என்ன திரைப்படம்னு சொல்லுங்க.

கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, அஞ்சான் கிடையாது, சூர்யா படம் தான். ஆனா அஞ்சான் கிடையாது, சூர்யா இரட்டை வேடம் நடித்த திரைப்படம். சரி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க.

0: ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

8:58 இந்த நேரத்தில் நேர்கள் இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சீங்க திரை அருவி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேர்கள் கேட்க இருக்கிறீங்க குக்கு. செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனை தொடர்ந்து குக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடல் கேட்க நீங்க இப்பவே மெசேஜ் பண்ணுங்க 9444-3306-0794. இந்த எனக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க அனுப்பலாம். மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்கிறேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜன்சங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். லக்னோவில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது குக்கு நிகழ்ச்சி. அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அனாவசியமானதுங்க. ஆனால் நம்ம பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதான் அவசியமானது. அதனால் வாழ்க்கையை வாழ போகிறது அவங்கள நம்ம தான். நம்ம வாழ்க்கையை எப்போவுமே நாம் தான் வாழணும். அது எப்படி வாழணும், எப்போ வாழணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் நம்மளாக தான் இருக்கணும். சரி, இப்போ குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை, அது உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுவும் நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்க இருக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. உங்களுடைய பெயர், ஊர், அப்புறம் பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது நான்கையும் டைப் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 9443-60794. 9443-60794 இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுவிடுங்க. உங்களோட பாடல் நம்ம நெல்லைப்பண்பலையில் உங்களுக்காக ஒலி வளம் வரும். நாம நிகழ்ச்சியில் முதல்லே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாடல் கேட்க இருக்கிறவங்க பருவராகம் திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க, கோவில்பட்டியிலேருந்து தீபா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எண்பதுகள் தொண்ணூறுகளை வெளியான சூப்பரான திரைப்படங்கள் இருந்து அருமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இது குக்கு நிகழ்ச்சி நேரம், 3:09 ஆயிட்டுருக்கு. நீர்களும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பாடல்களாக இருக்கணும், நாம் நம்மளுக்கு மட்டும் பிடிச்சா காணாது, எல்லாருக்கும் பிடிக்கணும், பிடிச்ச பாடலாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனியிலிருந்து காருமுக கண்ணன், விஜயா, ரவி முருகன் இவங்களாம் சேர்ந்து, இதுவும் ஒரு அருமையான பாடலுங்க. நாட்டாமை திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேளுங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இனிமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இது குக்கு நிகழ்ச்சி. நேரம் 3:15 ஆயிட்டு இருக்கு. அண்ணாம நிகழ்ச்சியில அடுத்து என்ன பாடல் அப்படின்னா, கும்மி பாட்டு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தென்காசி தேவிப்பட்டினத்துலேருந்து மீனா. சூப்பரான பாடல், நாமளும் கேட்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குக்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அருமையான பாடல்களும் உங்களுக்காக தந்துட்டு இருக்கோம். நேரம் 3:20 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. சிம்மராசி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, சுரண்டையிலிருந்து முகமது அன்வர்.

நேர்களே, நம்ம கொக்கு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் இப்போ வந்துட்டுருக்கு. கயத்தாறுலேருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. உன்னை நினைத்த திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் நம்மளுக்காக கேட்டிருக்காங்க. பாடல் கேட்கலாம்.

உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பாடலும் நம்ம நிலைப்பண்பலையில் ஒளிபரப்பாகும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்காக குறுஞ்செய்தி அனுப்பிய நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, குருவன்கோட்டை போர்ஜியோ, தாளார்குளம் பிரீத்தி, ஃப்ரான்சிஸ் உடையாம்புலி, ஆகாஷ், தினகரன், கோபால சமுத்திரம், கண்ணன், முன்னீர்பள்ளம் பிரதீக்ஷா, பனையம்பட்டி அரசு, தென்காசி குத்தாலிங்கம், கோவில்பட்டி ஆறுமுகராஜ், கோவில்பட்டி பொன்மலர், சிவநாடானூர் மாரி, ஆரியங்காவூர் இந்திரா, மெசேஜ் பண்ணிய எல்லா நேயர்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

बेटी तू बर्बाद हो गई, तेरी दुनिया हमेशा के लिए।

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேயர்களுக்கு இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நம்ம கூட நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: குமுதா சித்திரபுத்திரன்.
0: குமுதாக்கா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்கு வேற வந்திருக்குமா?
1: ஆமாம், இன்னைக்கு தான் முதல் தடவை உங்கள் கூட பண்ணுறேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: ஆமாம், மகிழ்ச்சியாக வேற இருக்குது. ஏற்கனவே பொதிகை தும்பினா மகிழ்ச்சி தான், அதுலேயும் புதுசாக நம்ம வந்து இன்னைக்கு ஜோடி போட்டிருக்கோம், அதனால டபுள் சந்தோஷமாக தான் இருக்குது. நேர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்க போது. எப்பவும் போல் நம்ம தாயை முருட்டி விளையாட இருக்கிறோம். ரூல்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறோம். 1, 3, 5 அப்படிங்கிற ஒற்றைப்படை நம்பர்ஸ்

0: விழுந்துச்சு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கும் 2, 4, 6 அப்படிங்கிற இரட்டைப்படை நம்பர் சொல்லும்போது நீங்கள் எங்களுக்கும் கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் நிகழ்ச்சியோட ரூல். அதுவும் பதில் சொல்கிறதுக்கு 40 வினாடிகள் மட்டும்தான் டைம். அதுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிடணும், சரிங்களா? எப்போவுமே வினாக்கள் நீங்கள் கொண்டு வரும்போது பொதுவு சார்ந்த வினாக்கள்லாம் எடுக்காமல் நம்ம நிகழ்ச்சி ஜாலியாக இருக்கணும்னா எந்த மாதிரி வினாக்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு சூப்பரான கேள்விகளோடு வாங்க. நீங்கள் அழைக்கலாம் 2561132 மற்றும் 2561133 இணைப்பெண் 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் சுப்ரியா பேசுறேன்.
0: யார் சார்? சுப்பையாபுரத்துல இருந்து யார் பேசுறீங்க?
2: ராசாத்தி
0: பேசுறீங்க. ராசாத்திமா, எப்படி டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா?
2: ஆமா குடிச்சேன்.
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கும் குமுதா அக்காக்கும் தான் போட்டி, சரிங்களா? சரி, நான்கு விழுந்திருக்கு. நீங்க தான் குவெஸ்டின் கேட்கணும்.
1: ஆமா, நீங்க தான் கேட்கணும்.
2: என்ன ஒரு
0: தெளிவா இல்லையம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. விட்டு விட்டு கேக்குது,
1: விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து முயற்சி பண்ணுங்களா.
0: போன கிட்ட வச்சு பேசுங்க.
1: திறந்தாவா?
0: நெட்டா?
1: நெட்டு.
0: அழகான ஒரு. அதுக்கப்புறம்
2: முத்து.
0: நெட்டு திறந்தா அழகான ஒரு முத்து இருக்குது. முத்து பிறக்குது. இணைப்பு தெளிவாவே இல்லையே. ரொம்ப ஆர்வமா வினாவோட வந்தாங்க. அவங்களுடைய இணைப்புல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அடுத்த நேர் சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். லட்சுமிமா இருக்கீங்க? குமுதாமா இருக்கீங்க?
1: ஆ, நலமா இருக்கோம்மா, சொல்லுங்க.
3: சாந்தி.
0: சாந்திமா?
3: ஆ சொல்லுங்க.
0: ரெடியா வந்திருக்கீங்க போல இருக்க.
3: நீங்கதான்
1: விதை.
0: சும்மாவா நினைச்சீங்க குமுதாக்காவ? சாந்திமா, எங்களை நாங்க பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஈஸியான க்வெஸ்சன் கேட்ட உங்களுக்கும் நன்றி, சரிங்களா? எப்படி பாத்தீங்களா குமுதாக்கா, நீங்கள் வந்து நம்மளும் பாயிண்ட் எடுக்கணும், நம்மளுக்கும் பாயிண்ட் தரணும் அப்படின்னு ஈஸியான க்வெஸ்சன்ஸோட வந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
0: ஒருத்தர் வந்து ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடறதுக்கு போறாரு. அப்போ அந்த உணவு பரிமாறுவாங்கல்ல சர்வர், அவர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டா இருக்குமா அப்படின்னு.

0: சர்வர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு, இட்லி சாப்பிட்டா இருக்காது அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னார்?
1: இட்லி
0: இட்லி சாஃப்டா இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு போனவர்.
1: இட்லி நல்லா இருக்குமான்னு கேட்டுப்பாரு.
0: இட்லி சாஃப்டா இருக்குமான்னு கேட்குறாரு. சாஃப்டா மென்மையா சொல்லுவோம் இல்லையா, இட்லி சாஃப்டா இருக்கு. இல்லை சார், நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்லி சாஃப்டாக இருக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சர்வர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, இட்லி சாஃப்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இட்லி சாஃப்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி
1: சொன்னாரு?
0: என்ன
1: இட்லி சாஃப்டாக இருக்காதுன்னு சொல்கிறாரா?
2: சாஃப்ட், மென்மையா இருக்காது அப்படிங்கிறாரு.
0: இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவர் கேட்குறாரு இட்லி சாஃப்டா இருக்குமான்னு, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு இட்லி சாஃப்டா இருக்காது அப்படின்னு. டைம் முடிஞ்சிருச்சு சார்.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அது உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிச்சா என்னன்னு எனக்கு தெரில. என்ன அப்படின்னா, ஒருத்தர் போறாரு, போயிட்டு கேட்குறாங்க இட்லி வந்து சாஃப்டா இருக்குமான்னு கேட்குறாரு. சாஃப்ட் மீன்ஸ் மென்மையா இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இட்லி சாப்பிட்டா இருக்காது
2: அப்படிங்கிற,
0: சாப்பிட்டா இட்லி இருக்காது அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. இதுதான் அர்த்தம். சரி, நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்த நேர சந்திக்கலாம். வீரம் படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.
2: நிச்சயமா.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேர்களே, நேரம் 4:15 ஆயிட்டிருக்கு. பொதிகை தும்பி கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு நம்ம ஷோ. நம்ம நிகழ்ச்சியில் இணையிற அடுத்த நேயர் யார், என்ன நம்பர் விழுது அப்படின்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: சொல்லுங்க, யார், எங்க பேசுறீங்க?
2: பேசினாலும் மூணாவது பேசினாலும் டெய்லி பேசிட்டு இருக்கு. நீங்க என்ன ரூல்ஸ் போடுறீங்க எனக்கே தெரியல. கேட்டுட்டு இருக்கு தலைவலி.
0: சரிம்மா,
2: மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க விளக்கம் தெரியாம.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார், எங்க பேசுறீங்க?
3: பரமன்குறிச்சியில இருந்து சுகன்யா.
1: சுகன்யா மேம், சொல்லுங்க.
0: சுகன்யாமா?
3: ஆமா.
0: உங்களுக்கும் குமுதா அக்காக்கும் தான் போட்டி, சரிங்களா? சரி, மூன்று விழுந்திருக்கு. அவங்க தான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்.
1: சிம்பிளாக கேட்கலாமா? ஆமாம், நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன். வாய் இல்லாமல் பேசுவேன், காது இல்லாமல் கேட்பேன், நான் யார்? வாய் இல்லாமல் பேசுவேன், காது இல்லாமல் கேட்பேன், நான் யார்?
0: விடுகதை.
3: வாய் இல்லாமல் பேசுவேன்,
1: காது இல்லாமல் கேட்பேன், நான் யார்? யாரு?
0: ரேடியோ.
1: ரேடியோ இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றதையே சிலது திருப்பி சொல்லும்.
0: வாய்னு சொல்றாங்க.
1: வாய் இல்ல. சரி, பதில் சொல்லிடலாமா? எதிரொலி. சரியா?
0: எதிரொலி.
1: ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு.
3: நன்றி.
0: நேர்களே, நேரலை நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் விளையாடுங்க. உங்களோட என்ன கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கடிதங்களாக எழுதி அனுப்புங்க, சரிங்களா? அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
0: சொல்லுங்க. சார், விளையாட ரெடியா வந்திருக்கீங்க? நலமா இருக்கும் சார். இப்போ உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி.
4: சரி.
1: உங்களுக்கான நம்பர் 1 வந்திருக்கு சார்.
4: 1 வந்திருக்கு.
1: ஆமா,
0: 1 வந்திருக்கும். எடுத்துட்டு வந்த क्वेश्चन வேஸ்ட் ஆயி போச்சே அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
4: ஆமா, நான் கேக்கணும் வந்தேன்.
0: சரி, அடுத்து நீங்க விளையாட வரும்போது அந்த क्वेश्चन நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஈஸியான क्वेश्चन. சரி, ஈஸியான ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன்
4: சார். சரிம்மா.
0: இளமையாக இருக்கும்போது உயரமாகவும், வயதாகும் போது குட்டையாகவும் மாறும், அது என்ன? விடுகதை. மெழுகுவர்த்தி. டக்குன்னு கரெக்டாக அடிச்சிட்டிங்களே. சூப்பர் சார், நன்றி.
4: நன்றிமா, நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: எப்படி டான் 1 செகண்ட்ஸுக்குள்ள பதில் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? நேயர்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இடைவெளி விட்டு நிகழ்ச்சியை சிறப்பிச்சுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம். நம்ம ஏற்கனவே இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்தி தான் இருக்கும். ஒரு நாள் இடைவெளி விட்டு நீங்கள் ப்ரோக்ராமில் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புது நேயர்களுக்கும் அது வழி விடுற மாதிரி ஒரு வழியை வந்து நீங்கள் செஞ்சு தரும்போது இன்னும் நம்ம நிகழ்ச்சி வந்து கலக்கலப்பாக போயிட்டுருக்கோம். அதனால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கடிதமாக எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியில்

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: உற்சாகமாக விளையாடிட்டு இருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியை நேர அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
0: பார்க்க
1: முடியாது, அது என்ன? கண் உண்டு, கண் இருக்கு, ஆனா பார்க்க முடியாது, அது என்ன? ஆமா, நம்ம தினந்தோறும் யூஸ் பண்ணக்கூடியது. முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணுவோம்.
2: தினந்தோறும் யூஸ் பண்ணுவோமா?
1: ஆமா, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். முன்னாடி சின்ன சின்ன துணியதா? ஆ,
2: கண்ணாடியா?
1: கண்ணாடி இல்லம்மா.
0: ஏதோ உங்களுக்கு க்ளூ தராங்க, அது என்னன்னு கேளுங்க, அப்பதான் நீங்க பதில் சொல்ல முடியும். டைம் போயிட்டு.
1: நம்ம வீட்டுல துணியெல்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
0: வாழைப்பழத்தை
1: உரிச்சு வாயில ஊட்டியாச்சு.
0: சரி, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுங்க ஐயா?
0: கலந்து ஒரு வாக்கியம் சொல்றேன், நீங்க அத எல்லா வார்த்தையும் தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லுங்க, சரிங்களா? விட்டுக்கதையா? சரி, ஒரு கடி கேட்கவா? ஒரு ஆசிரியர் வந்து மாணவருக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, ஆனால் மாணவருக்கு வந்து பதில் சொல்ல தெரியல. உடனே அம்மாவை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பையன்கிட்ட உண்மைக்கு எதிர்ப்பதை என்ன அப்படின்னு கேட்டால், ஐயா வானொலி வந்து எக்கோ அடிக்குது, நீங்கள் தள்ளி வந்துடுங்க இல்லைன்னா வால்யூம் குறைச்சிக்கோங்க. உண்மைக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு கேட்டா உங்க பையனுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வந்து சொல்றாங்க, நான் சொன்னனால்தான் அவன் வந்து அதுக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லிருப்பாங்க அம்மா? அப்படி இல்ல, உங்க க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மைக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க பையனுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, நான் சொன்னனாலதான் அவன் பதில் சொல்லல அப்படின்னு பையனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அம்மா அப்ப என்ன சொல்லிருப்பாங்க? கொஞ்சம் கடியா யோசிங்க. என்ன அப்படின்னா உண்மைக்கு எதிர்ப்பதா என்ன சொல்லுங்க? பொய். அம்மா வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு பையனை சொல்லி வளர்த்தனால பையன் பதில் சொல்லலையாமா?
3: தெரியல. நன்றி மேடம்.
0: நன்றிங்க. நேர்களே, ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு நம்ம நிகழ்ச்சி. சில இடங்களை பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு கேட்கும்போது நம்மளுக்கு

0: எப்படி பதில் சொல்ல தெரியாது தானே.
1: ஆமாம் கண்டிப்பாக.
0: அதனால் பதில் சொல்லலையே ஐயோ அப்படின்லாம் வருத்தமே படாதீங்க. நீங்கள் எங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும்போது நாங்களும் இப்படி தான் அப்படி திரு திருன்னு முழிப்போம். அதனால் விளையாட்டில் இதெல்லாம் சகஜம்ப்பா, வெற்றி தோல்வி பாயிண்ட் இதெல்லாம் மேட்ரே கிடையாது. நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடு நான் இதில் விளையாட வரேன் அப்படின்னு நீங்கள் வர்றது மட்டும்தாங்க மேட்ரு. இப்போது அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் உத்தமபுத்திரன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு மீண்டும் நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: உற்சாகமான பாடல்களோடும் விறுவிறுப்பான கேள்விகளோடும் போயிட்டு இருக்க நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோ நேரம் 4:34 நிமிடம் ஆயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில இணைய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுப்பையாபுரத்துல இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: அறிவழகன்.
1: அறிவழகன், நேத்து பேசுனீங்களா? நாளைக்கு பேசுங்க சரிங்களா? ஒரு நாள் விட்டு விட்டு நம்ம ப்ரோக்ராம்ல வாங்க சரிங்களா? நன்றி
2: நன்றி.
1: வணக்கம்
2: வணக்கம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார்.
1: சரி சார், பூலோகத்திலிருந்து அழகப்பன் பேசுறீங்க, சரி விளையாடிடலாம். உங்களுக்கு 3 விழுந்திருக்கு.
2: ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஒரு டாக்டர் சொல்றாரு தினமும் நீங்க 8 கப் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறாரு பேஷண்ட பார்த்து. அதனால பேஷண்ட் சொல்றாரு முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்?
4: அதாவது
2: டாக்டர் சொல்றாரு நீங்க டெய்லி 8 கப் தண்ணீர் குடிக்கணும்ங்கிறாரு டாக்டர். பேஷண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா முடியவே முடியாது டாக்டர் அப்படின்னு. அப்ப ஏன்னு டாக்டர் கேக்குறாரு. அப்ப அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிருப்பாரு?
4: ஹார்ட் பம்மிங் இருக்கு.
2: என்ன?
4: குறையா இருக்கு. ஹார்ட் பம்மிங் குறையா இருக்கு.
1: இல்ல கடி ஜோக் மாதிரி கேக்குறாங்க, நீ அவ்வளவுலாம் யோசிக்க வேண்டாம்.
4: கடி ஜோக்கா?
1: ஆமா.
2: அதாவது 8 கப் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்கிறாங்க சார். யார்? டாக்டர் சொல்கிறாரு. இவர் பேஷண்ட் சொல்கிறாரு முடியவே முடியாது 2 கப் தண்ணி தான் குடிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்
4: அப்படி?
1: ஆ, கப்பை எப்படி குடிக்க முடியும்?
2: கொஞ்சம் நியர்பை வந்துட்டீங்க, ஆன்சருக்கு நியர்பை வந்துட்டீங்க. கொஞ்சம் யோசிங்க, கடியா ஜோக யோசிங்க.
1: கப்பை எப்படி குடிக்க
4: முடியும்?
2: அப்படி இல்லை ஆன்சர், அப்படி இல்லை. அதாவது அவர்கிட்ட 2 கப் தான் இருக்கான். 2 கப் தண்ணி தான் குடிக்க முடியாது. அதான்
1: அவங்க வீட்டில் 2 கப் தான் சார் இருக்குது, 8 கப் தண்ணி எப்படி குடிப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க.
2: என்ன 6 தடவை எடுத்து குடிச்சா சரியா போயிடும் அதே டம்ளர்ல?
4: ஆமா,
2: அது அப்படி யோசிக்கல அவர். சரி, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.
1: இப்போ பாயிண்டா இருக்கு.
4: பாயிண்ட்
1: நீங்க சொல்லலையே, அவங்களுக்கு கொடுத்துடலாமா?
2: முயற்சி பண்ணாங்க கண்டிப்பா, அதனால அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ரொம்ப நன்றி.
1: நன்றிங்கய்யா.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
1: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: ம், யார் பேசுறீங்க?
1: சுப்பையாபுரத்துல இருந்து யார்
3: பேசுறீங்கம்மா?
2: அதிர்ஷ்டலட்சுமியா? அதிர்ஷ்டலட்சுமி, என்ன படிக்கிறீங்கம்மா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, வெரி குட்.
1: விளையாடிடலாமா? ரூல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
2: தெரியுமா? சரி,
1: உங்களுக்கு 2 விழுந்திருக்கு. நீங்க தான் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்கணும்.
2: ஏதாவது க்வெஸ்சன் கேளுங்க.
1: விடுகதை சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அதிர்ஷ்டலட்சுமி, போனை வந்து பக்கத்துல வச்சு பேசுங்களேன். நீங்க பேசுறது எங்களுக்கு விட்டு விட்டு கேக்குது. எங்க அக்கா மட்டும்
2: கேக்குது.
1: ஐயோ, இணைப்பு தெளிவாவே இல்லையம்மா.
2: இல்ல, இருந்தாலும் நிகழ்ச்சியில ரொம்ப ஆர்வமா வந்தீங்க. ஒரு பாட்டு பாடிருந்தீங்களா?
3: ஆமா.
2: பாடுங்க. ரொம்ப அருமையா. ரொம்ப

0: நல்லா பாடுங்கம்மா. நன்றிம்மா.
1: சிக்னல் சரியாக இல்லை.
0: ஆமாம், நேர்களை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இணைப்பை பிடிச்சி வரீங்க. நல்ல சிக்னல் உள்ள இடத்துல வச்சு பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிறதும் தெளிவாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு எல்லா நேர்களுக்கும் கேட்கும். அதனால் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அடுத்த நேர் வாங்க. வணக்கம். பாப்பாம் குளத்துலேருந்து
2: முத்து.
0: முத்து சார், விளையாடிடலாம். ஒரு டீம்லாம் சார்.
1: ஒன்று
0: ஒன்று சார், நான் வந்து ஒரு வாக்கியம் சொல்கிறேன், அதை முழு தமிழில் சொல்லுங்கள் சரிங்களா? கம்ப்யூட்டரில் இமெயிலோட பாஸ்வேர்டை மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புங்க. கம்ப்யூட்டரில் இமெயிலோட பாஸ்வேர்டை மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புங்க. கம்ப்யூட்டர்லேருந்தே தொடங்குங்க.
2: கம்ப்யூட்டர் என்ன?
0: கம்ப்யூட்டருக்கு தமிழ், முழு தமிழில் சொல்லுங்கள்.
2: மின்னஞ்சல்.
0: அது இமெயில். இமெயில் மின்னஞ்சல். கம்ப்யூட்டர்னா என்னது? சரி, அப்போ ஒரு பாடல் பாடல் பாடுறீங்களா? நிறங்கள், அதாவது கலர்ஸ்ல இருக்கும்ல, வெள்ளை, கருப்பு, மஞ்சள், அப்படி அப்படி ஐந்து நிறங்கள்ல வரக்கூடிய ஐந்து பாடல்கள் பாடுங்க. வேற வேற நிறமா இருக்கணும் அந்த ஐந்து பாடல்களும். பச்சை கலர் பாடியாச்சு, பாடின கலரை ரிப்பீட் பண்ணக்கூடாது. சூப்பர். டைம் போயிட்டு இருக்கு.
2: கருப்பு தான் எனக்கு
0: பிடிச்ச கலரு. சூப்பர். என்ன ஒண்ணே ஒண்ணு சூப்பர் சார், சூப்பர். டைம் முடிஞ்சிருச்சு, ஆனால் சூப்பராக சொல்லிட்டீங்க, நன்றி. எப்படி பார்த்தீங்களாக்கா? அப்படி கொஞ்சம் யோசனையிலே வந்தாலும் அஞ்சு பாட்டை வந்து நான் எழுதி வச்சிருந்ததுலாம் வேற வேற பாட்டு, ஆனால் வந்து அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்காத பாட்டெல்லாம் கடகடன்னு சொல்லி அருமையாக பதில் சொல்லிட்டும் போயிட்டாங்க. நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்த நேரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடலும் வந்துட்டுருக்கு மைனா திரைப்படத்துலேருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:46 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நேரம் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுகிறீங்கம்மா?
0: நல்லா இருக்கும் மகாலட்சுமிமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன டீ எல்லாம் குடிச்சாச்சா? இல்லையே, உங்ககிட்ட பேசிதான் குடிக்கணும். குமுதாக்கா அந்த கேப்ல போய் குடிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்க. வரணும், கண்டிப்பா வரோம். சரி, இப்ப விளையாடிடலாம். அவங்களுக்கு உங்களுக்கு தான் போட்டி. 4 விழுந்திருக்கு. ஆமா, நீங்க தான் கேட்கணும்.
1: இது வந்து ஒரு ஊர் பேர் வரும்.
2: சரி
0: சரி.
1: 8 எழுத்து இருக்கும். நம்ம வீட்டுல சமையல் பண்ணத ஒரு பருப்பு வகையை சேர்ந்து அந்த ஊர் இருக்கும். அது என்ன ஊரு?
0: 8 எழுத்து.
2: செங்கல்பட்டா.
1: பருப்பு வகையை சேர்ந்து அந்த ஊர்ல அப்படி பேர் வரும்.
2: ஓ, பருப்பு வகை.
0: ஊரோட பேர் அப்படிதான் வரும்.
1: ஆமா.
2: எந்த மாவட்டம்னு சொல்ல முடியுமா?
0: அது சொல்ல முடியாது. அது சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? நடுதனமா,
2: வேற ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா?
0: முதல் எழுத்தோ?
1: நம்ம வீட்டுல அந்த சமையல் பண்ணுவோம், அந்த இதை செய்வோம் எல்லா வீட்டையும்.
0: சரி.
2: அப்படியா? டெய்லி செய்வோமா?
1: டெய்லி இல்ல, எப்ப மாதிரி?
2: சரி, டிஃபனுக்கா இல்ல எதுக்கு செய்வோம்?
1: டிஃபனுக்கு தான்.
2: சாப்பாட்டுக்கெல்லாம் பருப்பு வகைகள்ல ஒண்ணுன்னு
0: முதல் எழுத்தா சொல்லுங்க.
1: அப்பவும்
0: கண்டுபிடிச்சிருவீங்களா?
2: ரொம்ப ஸ்ட்ரிக்டா விளையாடுறாங்க போல இருக்கு. சரி, முதல் எழுத்து சொல்லி பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம்.
1: ஊ வரும்.
2: உசிலம்பட்டியா?
1: இல்லையே.
0: பருப்பு என்ன உளுந்தா இருக்குமோ? ஊன்னு சொல்லிட்டாங்க.
2: உளுந்தூர்பேட்டை.
0: கரெக்ட்.
2: ரொம்ப போராடிதான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. என்னம்மா? சரிங்கம்மா, ரொம்ப ஆர்வமா அழகா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.
0: குமுதாக்கா எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் ஊன்னு சொன்ன உடனே கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி பருப்பு வகை அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்த நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல. ஆனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சோன்னே நம்ம நேர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? நம்ம சொன்னதை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: நேர்களும் நல்ல ப்ரிப்பரேஷனோட வர.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
2: நிச்சயம் அதை பாராட்டணும்.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார்? ஆ, சொல்லுங்கள்.
3: மம்சாபுரத்துல இருந்து அன்பு பேசுறோம்.
2: அன்பு சார்,

0: சார் விளையாட ரெடியா வந்திருக்கீங்க?
1: ஆ ரிலாக்ஸா இருக்கோம்.
0: ஆ உருட்டி இல்லமா?
1: ஆ உருட்டி உருட்டுங்க.
0: ஆ
2: ரெண்டு
0: ரெண்டு எடுத்துக்கணும்.
2: ஆமா
1: ஏமா நாலு
0: என்ன சார்? என்ன
1: நாலு எடுத்து சொல்லு.
0: சரி
1: அது வந்து ஒரு பேரை குறிக்கும்.
0: ம் சரி.
1: மனுஷங்களுடைய சரதம் குடிச்சா நான் பெண் ரத்தம் குடிக்கும்.
0: ம்
1: அடுத்து கடைசி எடுத்துட்டா ஒரு இனத்தை இனத்தை குறிக்கும்.
0: இனத்தை குறிக்கும்
1: உறவினருடைய கலைகள்.
0: ம்
1: எல்லாம் குறிக்கும். இவங்க டாஞ்சல்க
0: நீங்க பேசுறது
2: கிளியரா கேக்கல. அதாவது நான்கு எழுத்து சொல்லுன்னு
1: சொன்னாங்க.
0: என்ன சார்?
1: உறவினர்
2: உறவினரை குறிக்கும். அதை எடுத்துட்டோம்.
0: உறவினர் குறிக்கும். முதல் எழுத்து
1: என்னன்னு சொல்லலாமா?
0: நான்கு எழுத்து சேர்த்தாதானே பேருன்னு
1: சொன்னீங்க.
0: உறவு சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க.
1: உங்க பேர் தான் சித்ரா.
0: என்ன சார்?
1: சித்ரா.
0: சித்ராவா?
1: ஆமா பேரு கும்பலால் பேரு
2: சித்ரா.
0: சரி நான்கு எழுத்து நீங்க?
1: அப்ப சித்ரா.
0: சித்திரா?
2: ஆ சித்ரா. சி இத்ரா.
1: அதுக்கு அடுத்து ரைய எடுத்துட்டோம்னா சித்தி.
0: சித்தின்னு வரும். சித்திரான்னு சொல்றாங்க.
2: ஆ சித்திரா. ஆ
1: சரியா?
2: ஆமா நம்ம அனௌன்சர் பேரையே யூஸ் பண்ணிருக்காங்க.
0: எப்படி சார் எப்படிலாம் யோசிக்கிறீங்க சார்?
1: அதான் கேட்டா.
0: நன்றி சார். நன்றி நன்றி. கண்டிப்பாக இதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கவே முடியாது. எவ்வளோ யோசித்தாலும் அவங்க ஒருவேளை முதல் எழுத்து க்ளூ தந்திருந்தா கூட நம்ம இதுக்கு பதில் சொல்லியிருக்க முடியாது.
2: அவங்க சித்திரான்ல சித்ரா எழுதுவோம்.
0: சித்திரா அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரி சூப்பர் நேயர்களே, அருமையான கொஸ்டின்ஸோட எங்களை அப்படி திணறடிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போது நிகழ்ச்சியில் கொஞ்சம் ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத சந்திக்கலாம். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் 4:56 ஆயிட்டுருக்கு. நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோவோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்றைக்கி நிறைய நேர்கள் ஆர்வமாக நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பராக அட்டகாசமாக விளையாடினீங்க. இப்போ என்னென்ன மதிப்பெண் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குமுதாக்கா, நீங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டு அட்டகாசமாக நிறையா மதிப்பெண் வாங்கிட்டு போயிருக்கீங்க பார்த்தீங்களா. ஆனால் நேயர்கள் தான் இன்றைக்கி வின்னர்.
1: அப்படியா?
0: ஆமாம். ஏன் அப்படின்னா, நேயர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நீங்கள் 3.5 மதிப்பெண் தான் வாங்கியிருக்கீங்க. நான் 2 மதிப்பெண் வாங்கியிருக்கேன்.
1: சரி
0: சரி, எந்தெந்த நேயர்கள் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, வடக்கு கரும்பனூர் மாணிக்க வாசகர், சுப்பையாபுரம் ராஜாத்தி, பூலோகத்திலேருந்து அழகப்பன், அவங்க வந்து அரை மதிப்பெண் அவங்களுக்கும் உங்களுக்கும்னு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பாப்பாங்குளம் முத்து, மம்சாபுரம் அன்பு, எல்லா நேயர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தந்த நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, ஆறுமுகப்பட்டி சாந்தி, பூலாங்குளம் சுப்பிரமணியன், பரமக்குறிச்சி சுகன்யா, ஆவுடையனூர் ராமர், கடைநல்லூர் மகாலட்சுமி, எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி ஒரு குட்டி நேயருமே கலந்துக்கிட்டாங்க, சுப்பையாபுரத்துலேருந்து அதிர்ஷ்டலட்சுமி. நேயர்களே, அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. சூப்பராக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: குமுதா சித்திரபுத்திரன்.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கொம்பன் திரைப்படத்திலேருந்து பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கமும், அதனை தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாகு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களை, நேரம் 5:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம 2003 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடலும் திரை தகவல்களும் கேட்க இருக்கிறோம். சரி, முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு

இந்த மியூசிக் கேட்டதுமே இது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஹரி அவர்களுடைய இயக்கத்தில், கே பாலச்சந்தர் அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த சாமி திரைப்படம் தான் நம்ம முதல்ல கேட்க இருக்கிறோம். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா விக்ரம், த்ரிஷா அவங்க வந்து ஒரு சூப்பரான பேரா நடிச்சிருப்பாங்க. மியூசிக் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸாக தான் இருந்துச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களுடைய மியூசிக்கில் சூப்பரான பாடல்கள்லாம் நம்ம கேட்க முடியும் இந்த திரைப்படத்தில். இதில் பார்த்திங்கன்னா கோட்டா சீனிவாச ராவ் அவங்க வந்து வில்லன் கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுவும் தமிழில் அறிமுகமான திரைப்படம் அவங்க இந்த சாமி திரைப்படத்தில் தான். நகைச்சுவை அப்படின்னு பார்க்கும்போது ரமேஷ் கண்ணா, விவேக் இவங்க பண்ணுற நகைச்சுவை அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா விவேக் அவர்களோட நகைச்சுவை வந்து நிறைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி, சமூக சீர்திருத்த கருத்துக்களை நமக்கு சொல்கிற மாதிரியான, நகைச்சுவையாக சொல்கிற மாதிரியான இது வந்து இந்த திரைப்படத்தில் அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம். வணிக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான். தெலுங்கில் பார்த்திங்கன்னா 2004 மான்கில் லக்ஷ்மி நரசிம்மா அப்படிங்கிற பெயர்லையும், கன்னடத்தில் வந்து ஐயா அப்படிங்கிற பெயர்லையும், ஹிந்தியில் போல்ஸ்கிரி அப்படிங்கிற பெயர்லையுமே இந்த சாமி திரைப்படம் வந்து வெளியானதுங்க. அதோடு இதோட ரெண்டாம் பாகமுமே வெளியாயிருச்சு. சாமி 2 வந்து 2018 ஆண்டில் வெளிவந்தது. செம சூப்பரான சூப்பர் ஹிட் திரைப்படம். காவல்துறை அதிகாரினா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் தர மாதிரியான ஒரு திரைப்படத்தை நம்ம சாமி அப்படிங்கிற திரைப்படத்தை மறக்கவே முடியாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சார்பாக நிறைய காட்சிகள் வந்து படம் ஆக்கப்பட்டிருக்கும். ஒரு திருநெல்வேலியில் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரி ஆறுமுகசாமி அப்படிங்கிற பெயரில் வந்து அவங்க வந்திருப்பாங்க. நிறைய த்ரில்லரான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இயக்குனர் ஹரி அவர்களுடைய முதல் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அல்வாடா அந்த பாடலாம் மறக்க முடியாத பாடலாக தான் இன்றைக்குமே இருக்குது. விருதுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதில் விவேக் அவர்கள் வந்து சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதையுமே பெற்றாங்க. இப்போ நாம் அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2003 வெளிவந்த திரைப்படங்கள் இந்த பாடல் கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:11 ஆயிட்டுருக்கு. அடுத்த படம் என்ன அப்படின்னா, மெக்கானிக்காக இருக்கிற திருமலை அப்படிங்கிறவங்க செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த ஸ்வைதாவை வந்து காதலிக்கிறாங்க. சமூக வேறுபாடுகளையும் எதிரிகளையும் சமாளித்து காதலில் வெற்றியும் பெற முயற்சிக்கிறாங்க. இது என்ன திரைப்படங்க? நான் சொல்லும் போதே அந்த திரைப்படத்தோட பெயரையுமே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் அந்த திரைப்படத்தோட பிஜிஎம் கேட்டிங்க அப்படின்னா என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க.

இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன திரைப்படம்னு. ஆமாங்க, இது வந்து ரமணா அவர்களுடைய இயக்கத்தில், கே பாலச்சந்தர் அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த திருமலை திரைப்படம். இது பார்த்தீங்கன்னா தீபாவளி வெளியீடாக 2003 வெளிவந்துச்சு. இதில் வந்து விஜய், ஜோதிகா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. மியூசிக் வந்து வித்யாசாகர் இசையில் சும்மா அல்டிமேட்டாக எல்லா பாடலையும் நம்ம கேட்க முடியும். அதோடு பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான வெற்றி பெற்ற திரைப்படம் கூட. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா கௌரி அப்படிங்கிற பேரில் 2004 இதே திரைப்படத்தை வந்து மறுவாக்கம் செஞ்சாங்க. புதுப்பேட்டை பகுதியில் வசிக்கிற ஒரு மெக்கானிக்கல் கேரக்டரில் வந்து விஜய் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதனால் அங்கே வந்து நிறைய நாள் படப்பிடிப்பு அங்கே இருந்துச்சு. விஜய் ஜோதிகா ரெண்டுவரும் ரெண்டாவதாக இணைஞ்சு நடித்த படம் இது அப்படின்னு சொல்லலாம். முதல் திரைப்படம் பார்த்திங்கன்னா 2000 குஷி திரைப்படத்தில் வந்து இணைஞ்சு நடித்து அந்த படமும் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிச்சு. சென்னை, நெல்லூர், விசாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து படப்பிடிப்பும் நடந்துச்சு. சாங்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலையும் நிறைய சாங்ஸ் படமாக்குனாங்க. இந்த திரைப்படத்தோட நகைச்சுவை அப்படின்னா விவேக் அவர்கள் வந்து அடிச்சுக்க முடியாத நகைச்சுவையை உணர்வை வந்து இந்த திரைப்படத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் மறக்க முடியாத நகைச்சுவை அப்படின்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு போய் போய் லாஸ்ட்டு திருப்பதியில் போய் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க பாருங்கள். அந்த காமெடியை நம்மளால் மறக்கவே முடியாது. இப்போ நாம் திருமலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

தரணி அவர்களுடைய எழுத்து இயக்கத்திலையும் மணிரத்னம் அவர்களுடைய தயாரிப்புலையும் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம், ஜோதிகா, ரீமாசன், விவேக் இப்படி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் வந்து சுர்ணாக்கா கேரக்டர் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது இல்லையா, அவங்களுக்குன்னு தனி டைலாக், அதெல்லாம் இந்த நிறைய மீம்ஸ்லேயுமே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திரைப்படமே வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான். தெலுங்கு, பஞ்சாபி இப்படி நிறைய மொழிகள்லேயுமே வெளியான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். நகைச்சுவைக்கு வந்து இந்த திரைப்படத்தில் பஞ்சமே கிடையாது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா விவேக் அவர்கள் வந்து பாடி பில்டர் மாதிரி அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க ரீமாசன் கிட்டே, அதில் வந்து பறவை முனியம்மா வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு ஆக்ஷனும் பண்ணுவாங்க, அதை நம்மளால் மறக்க முடியாது. அதே இடத்துல சிங்கமுத்துவும் வந்து கூடவே நடிச்சிருப்பாங்க. மயில்சாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் அப்படிங்கக்கூடிய அந்த ராசியை வந்து மாற்றி வேறு மாதிரி யோசித்து அதுவும் ஒரு நல்ல காமெடியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு மியூசிக் கேட்டதுமே வந்து தூள் திரைப்படத்தில் மறக்க முடியாத ஒரு டோன் அப்படின்னா இதை சொல்லலாமா?

படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:19 ஆயிட்டிருக்கு. அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, கதையை சுருக்கம் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க. தன்னோட கிராமத்திற்கு குடிநீர் வசதி பெறதுக்காக சென்னைக்கு வராங்க. அந்த கதாநாயகர் உடைய பெயர் வந்து அந்த திரைப்படத்தில் ஆறுமுகம். ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதியோடு மோதுறாங்க. அதன் பிறகு நடக்கும் சம்பவங்கள் தான் இது கதையாக வருது. இது என்ன அப்படின்னா, தூள் திரைப்படம் தாங்க.

நேர்களை, இப்போ நாம தூள் திரைப்படத்திலேருந்து இன்னொரு பாடலை கேட்கலாம்.

நேரம் 5:28. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு 2003 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாலா அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் வளர்ந்த சித்தன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. சக்தி அப்படிங்கிற கலக்கலப்பான இளைஞரும் ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டுக்கும் ஜெயிலில் வந்து ஒரு நட்பு கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா நடக்கிற துயர சம்பவங்கள் இது தாங்க கதை. இப்போ உங்களுக்கு சித்தன் அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கும், இது பிதாமகன் அப்படிங்கிற திரைப்படம் தான் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா விக்ரம், சூர்யா, லைலா, சங்கீதா, கருணாஸ், மனோபா இப்படி நிறைய பேர் அவங்கவுங்க கேரக்டரை நல்ல அழகாக ஏற்று நடித்த ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப பாராட்டப்பட்டது பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்களுடைய தோற்றம், நடிப்பு, ஃபைட் எல்லாமே அவங்களுக்கே உரித்தான ஒரு பாணி. மாறுபட்ட வேடம் கொடுத்தா கச்சிதமாக ஏற்று நடிப்பாங்க இல்லையா, அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க பிதாமகன் திரைப்படத்தில். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 2007 கன்னடத்திலையும் அனந்தக்ரு அப்படிங்கிற பேர்லையும் வெளியான திரைப்படமாக இருந்துச்சு. மாறுபட்ட வேடத்தில் நடித்த அந்த விக்ரம் அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்பவே ரசிகர்களால் பாராட்டப்பட்டது. பாலா அவர்களுடைய படைப்புகளில் ரொம்ப முக்கியமான திரைப்படம் இந்த பிதாமகன் திரைப்படம். இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களுக்கு நிறைய வசனங்கள் கிடையவே கிடையாது, பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்குமே பிதாமகன் விக்ரம் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே நிற்கிற மாதிரி ரொம்ப நம்ம மனசில் பதிஞ்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சூர்யா அவர்களுமே பார்த்திங்கன்னா சக்தி அப்படிங்கிற கேரக்டரில் ரசிகர்கிட்ட ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா காமெடி இதில் வந்து சூர்யா அவர்களுடைய காமெடி மறக்கவே முடியாது. சூர்யா அவர்களும் லைலா அவர்களும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு விளையாட்டு உருட்டி விளையாடுவாங்க இல்லையா, அது மாதிரி விளையாடும் போது நிறைய சீட் பண்ணுற மாதிரி தோணும். லைலா அவர்கள் வந்து

பயங்கரமாக சண்டை பிடிப்பாங்க. சண்டை பிடிச்சி போலீஸ்ல எல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. அதுவுமே வந்து சுவாரஸ்யமான நகைச்சுவை காட்சியாக தான் இன்னைக்கும் பார்க்கப்படுது. இப்படியா ரசிக்க வைக்கிற ஒரு லைலா வந்து எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு காமெடியில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ரசிகர்களை. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்காக நடிகர் விக்ரம் அவர்களுக்கு தேசிய விருதுமே பெற்று தந்த திரைப்படம் தான். மியூசிக் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நாம் அதிலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:37, படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2003 வெளிவந்த திரைப்படங்கள் வந்து பாடல்களையும் திரை தகவல்களையும் கேட்டுட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா,

இந்த டோனை கேட்டதுமே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும், இது என்ன திரைப்படம் அப்படின்னு. காக்க காக்க திரைப்படம் தாங்க இது. பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அன்பு செல்வன் அப்புறம் அவங்களுடைய குரூப் வந்து கொடூர குற்றவாளியான பாண்டியாவை தேடி போகிறாங்க. காதல், ஆக்ஷன், தியாகம் இதெல்லாம் கலந்த ஒரு காவல்துறை திரைப்படமாகவும் இருந்துச்சு. கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் எழுதி இயக்கிய திரைப்படம் தான் இந்த காக்க காக்க திரைப்படம். மியூசிக் பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து எடுத்திருப்பாங்க. சூர்யா, ஜோதிகா, ஜீவன், டேனியல் பாலாஜி, தேவதர்ஷினி, விவேக், இப்படி நிறைய பேர் அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் ரொம்ப அருமையாக நடித்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அதோட நிறைய விருதுகளையுமே அள்ளிய திரைப்படம். சூர்யாவுடைய திரைப்பயணத்தில் ரொம்ப பெரிய திருப்பமுனையாக இருந்தது இந்த காக்க காக்க திரைப்படம். அதோடு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இயக்கிய முக்கிய படைப்புகள்லையும் ஒன்றுங்க இது. சூர்யா, ஜோதிகா இவங்களுடைய ஜோடி வந்து ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தது இந்த திரைப்படத்தில் தான். அதோடு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபேர் அவார்டுமே சிறந்த வில்லன் நடிகருக்கான அவார்டு வந்து ஜீவன் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. அதோட சிறந்த இசையமைப்பாளராக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் வந்து விருதுகளை அள்ளினாங்க. எப்படி அப்படின்னா, இந்த வில்லன் கேரக்டரை வந்து இந்த கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் வந்து யாரை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ஜீவன் அவர்கள் நடித்த முன்னாடி நடித்த ஒரு திரைப்படத்தோட போஸ்டரை வந்து ஒரு சுவரில் பார்த்துருக்காங்க. டக்குன்னு அவங்களுக்கு வந்து மைண்டில் இவர் வந்து இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார் அப்படின்னு தோணுதோ அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து அந்த ஜீவன் அவர்களை தேர்ந்தெடுத்ததாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பாடல்களுமே நிறைய சூப்பரான பாடல்கள், உயிரின் உயிரை இருக்கட்டும், அழகூரில் பூத்தவளே, இப்படியாக சூப்பரான பாடல்களையும் நம்ம கேட்க முடியும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சூர்யா அவர்களுமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா, உண்மையான காவல்துறை அதிகாரிகளெல்லாம் சந்திச்சு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள்ட்டெல்லாம் நிறைய ஐடியா கேட்டு முழுவதுமாக அவங்களுடைய திறமையை போட்டு நடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2003 வெளிவந்த திரைப்படங்கள்ந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுட்ருக்கோம். இந்த படமும் பாடலும் நிகழ்ச்சி. அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, செல்வ பாரதி அவர்கள் எழுதி இயக்கிய திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் விஜய், ஸ்னேகா, வடிவேலு, காயத்ரி ஜெயராம், நாசர், மணிவண்ணன், சுகாஷினி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. என்ன திரைப்படம் அப்படின்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமெடி அப்படின்னு எடுத்துக்கலாம்.

இந்த திரைப்படத்தில் வந்து விஜய் வடிவேலு அவர்களுடைய காமெடி வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தெலுங்கு திரைப்படமான நோவ்னாக் நாச்சோ அப்படிங்கிற திரைப்படத்தோட தமிழ் மறு ஆக்கம். இதோட மியூசிக் வந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப எல்லா பாடுமே அருமையான பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து வடிவேலு அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து நகைச்சுவை காட்சிகள் வந்து, விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. அங்கே வந்து நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறாங்க. இடையிடையே வந்து நிறைய நகைச்சுவைகளும் வருது, அதுக்கிடையே காதலும் வளருது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரூமில் தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ரூமை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு வந்து வடிவேலு அவர்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. முதல்ல அவங்க வந்து பயந்த மாதிரி நடித்தாலும் அதுக்கப்புறம் அதிரடியாக ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்கள். அப்போ வடிவேலு அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. இந்த டைலாக்கை நம்மளால் மறக்கவே முடியாது. நாமளும் கூட நிறைய இடத்துல இந்த டைலாக்கை யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த வசீகரா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு உங்களுக்காக.

நேரம் 5:53. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2003 வெளிவந்த திரைப்படங்கள் இருந்து பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு கேளுங்கள்.

இந்த மியூசிக் கேட்டதுமே நம்மளுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இந்த ஜே ஜே திரைப்படம் அப்படின்னு. எழுத்து இயக்கம் பார்த்திங்கன்னா சரண் அவர்கள் இயக்கத்தில் மாதவன், அமோகா, பூஜா, கலாபவன், மணி, தாமு இவங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. இது அடிப்படையாக பார்த்திங்கன்னா செரண்டிஃபிட்டி அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்பட்ட காதல் நகைச்சுவை திரைப்படம். மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பரத்வாஜ் அவங்க வந்து அப்படியே சூப்பர் அல்டிமேட்டான சாங்லாம் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருப்பாங்க. இது இந்த பிஜிஎம் அதுக்குன்னே தனி ரசிகர்கள் உண்டு இந்த ஜே ஜே திரைப்படத்தில். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய் நோட்டில் வந்து அவங்களுடைய பெயரை எழுதி கொடுத்துருவாங்க. 1 வருஷத்துக்குள்ளே நம்ம கையில் திருப்ப கிடைக்குதா கிடைச்சி

0: நம்ம அந்த லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய காதல் வந்து நிறைவேறும்.
1: நாங்க கூட சொந்தத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிப்போம். எங்க வீட்டுல புருஷங்க பொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க தெரியுமா? நான் புருஷன், உங்க பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ அதே சிரிப்புங்க. உங்களுக்கு என்ன கண்ட புடிச்சிருக்கீங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
0: இப்படியா வித்தியாசமான முறையில் வந்து அவங்க வந்து லவ்வை வந்து பர்பஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா வந்து சொல்ல முடியாத அளவுக்கு உறவுகளோடு இணையலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான முறையில் சொல்கிறதையும் நம்மளால் கேட்க முடியும். பாடல்கள் அப்படின்னா சூப்பரான பாடல்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான பாடல் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நன்றி நேர்களே.

நேர மாறுமணி நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள், 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்குனேயர் உற்பப்படல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் பரிபாடல் கூறும் தெய்வ வழிபாடு, 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் உற்பப்படல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1500 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 நாளை 25/6/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் ஷீபா வான்மதி அவர்கள், 7 மணி மற்றும் 7:25 வணக்கம் பரணி, 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி, 7:25 வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று, ரயில் பயணங்களில் கடந்து சென்ற மரங்களும் நினைவுகளும், 10:02 மனம் விரும்புதை நேயர் விருப்பப்படல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு கேரளாவின் கொடிங்கி கிராமம் பற்றிய தகவல்கள். பனிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, இன்னைக்கு சமையலில் சொதைப்பிட்டோம் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது அதை எப்படி சமாளிப்பீங்க, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நமோ ட்ரோன் சகோதரி திட்டம், 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் துத்தியின் மருத்துவ பயன்கள், 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள், பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம் போதை பழக்கத்திற்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் மனநல மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்கள், மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லியில் இருந்த அஞ்சலாக, 7:32 உழவர் உலகம் மீனை பதப்படுத்துவதற்கான பல்வேறு வழிமுறைகள் உரை வழங்குபவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணைப்பேராசிரியர் முனைவர் பி கணேசன் அவர்கள், தொடர்ந்து மண் மற்றும் நீர் பரிசோதனை உரை வழங்குபவர் ஊர்மேல் அழகியான் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மண் மற்றும் நீர் ஆய்வாளர் எஸ் சேதுபதி அவர்கள், 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல் காவிய நாயகியர், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒளிபரப்பு. நேரம் 6:11 நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள் முழுவதும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துங்கள், எளிதில் சாதித்து விடலாம்.

நேரம் 6:16 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்கு மட்டுமே மதிப்புண்டு. வாழ்க்கையும் அப்படிதான், ஓடிக்கொண்டே இரு, மதிப்பு உன்னை தேடி வரும்.

6:23 பக்தவலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. வாழ்க்கை ஒரு பயணம், அதில் நீங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களும் உங்களை மனிதராக மாற்றும்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்று பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில்

0: மொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பணங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40 நேரில் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில். நிலை பண்பலை 102.6. தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனம். எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை.

மகிழ்ச்சி என்பது ஆடம்பரமான வாழ்க்கையில் மட்டுமில்லை, நோயற்ற நிம்மதியான வாழ்க்கையிலும் நிரம்பியுள்ளது. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் திருப்பூர் மாவட்ட செய்திகள். இன்னும் சில நொடிகளில்
1: இன்று இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
2: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு

0: பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே முன்னிலையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது.
1: திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 5 மாதங்களுக்கு பருத்தி மீதான அனைத்து சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர். பிஏபி பாசன திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையின் மூலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் 377,000 ஏக்கர் நிலங்கள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. திருமூர்த்தி அணையிலிருந்து பாலார் படுகை 1ஆம் மண்டல பாசனத்திற்கு உட்பட்ட 94,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் ஜனவரி 24ஆம் தேதி முதல் வரும் ஜூன் 8ஆம் தேதி வரை 135 நாட்களுக்கு உரிய இடைவெளியில் 5 சுற்றுகளாக மொத்தம் 10,250 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கியதை அடுத்து திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 1ஆம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் 1ஆம் மண்டல பாசன நீட்டிப்பால் பயன்பெறும். இந்திய சைக்கிளிங் சம்மேளனம், கேலோ இந்தியா, இந்திய விளையாட்டு ஆணையம், தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய அஸ்மிதா சைக்கிளிங் லீக் போட்டி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் இளம் வீராங்கனைகளின் சைக்கிளிங் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 100 நகரங்களில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 16 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 10 கிலோமீட்டர், 18 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 15 கிலோமீட்டர் மற்றும் 19 வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவில் 20 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் ஏராளமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் 3 இடங்களை பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்க தலைவர் தங்கராஜ் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருந்ததுடன் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிகழ்வை உற்சாகமாக கொண்டாடினர்.
0: 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர். யோகா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இளைஞர்கள் போதை பழக்கங்களிலிருந்து விலகி ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க உதவுவதாக நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசி

அவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார்.

0: அறிவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி, காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும், மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திர தேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசாங்க செயல்படுத்தப்பட்டு சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் கவலைக்குரியதாக இருக்கிறது. இதனால் அதை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ண போறோம். குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும், மருத்துவத்துறை மூலமாகவும், தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் வரவேற்க ஒரு நல்ல விழிப்புணர்வு, மகப்பீடுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் நமது விளையாட்டுத் துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக இது போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களை ஊக்குவிப்பதற்காக பிரதமர்களும் எடுத்துக்கொள்வோம்.
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின்

0: செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும் இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 லிருந்து 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நம்மை சுற்றி. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் 25/6/2026 அன்று காலை 10 மணியளவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முத்து அரங்கத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. எனவே தூத்துக்குடி மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இருபத்தைந்து ஆறு 2026 அன்று 4வது வியாழக்கிழமை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கூட்ட அரங்கில் வைத்து 10:30 மணியளவில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்க

மட்டும் நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்துள்ளார்கள். எனவே விவசாயிகள் குறைத்திருப்பதற்காக நடைபெறும் இக்கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு கீழ்கண்ட நலத்திட்ட உதவிகள் கடந்த 2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. விபத்து ஈட்டிறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம். இந்த நலத்திட்ட உதவிகள் பெற கிறிஸ்தவனத்தை சார்ந்தவர்கள், 18 வயது முதல் 60 வயது வரை நிறைவு பெறாதவர்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியார்கள், வேதியர்கள், சீஷ பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லங்கள், தொழுநோயாளியர் மறுவாழ்வு இல்லங்களின் பணியாளர்கள் ஆகியோருக்கும் முறையான மாதாந்திர ஊதியம் என்று இல்லாமல் உள்ளிட்ட பணியாளர்கள் இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை கீழ்கண்ட இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். www.cwb.tn.gov.in. மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

தூத்துக்குடி மாவட்டம் உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு கீழ்கண்ட நலத்திட்ட உதவிகள் கடந்த 2009 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம். இந்த நலத்திட்ட உதவிகள் பெற முஸ்லீம் இனத்தைச் சார்ந்தவர்கள், 18 வயது முதல் 60 வயது வரை நிறைவு பெறாதவர்கள், பள்ளி வசதிகள் மற்றும் மதராசாக்களில் பணிபுரியும் ஆலிம்கள், பேஷிமாம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மோதினார்கள், பிலால்கள் மற்றும் இதர பணியாளர்கள், தர்காக்கள் மற்றும் அடக்கஸ்தலங்கள், தைக்காக்கள், ஆஷூர்கனாக்கள் மற்றும் முஸ்லீம் அனாதை இல்லங்கள் ஆகிய நிறுவனங்களில் பணிபுரியும் முஜாவர் உள்ளிட்ட பணியாளர்கள் இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இனி www.uwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஐஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நேரம் 7:30 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் தொடர்வது. இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.

0: There are also two goals for Norway's Erling Haaland as they beat Senegal 3-2. Algeria beat Jordan 2-1 in San Francisco. That win keeps Algeria's hopes alive of reaching the knockout stages. They're third in Group J. There's a big night ahead for England as they play Ghana in Boston in Group L. Victory would see them progress to the last 32 as group winners. Here is the England midfielder Declan Rice.
1: I've played against a lot of the Ghana team, so I know what they're going to bring. They're going to bring strength, pace. They're going to want to catch us out on the counter-attack. So, yeah, we need to be ready for everything.
0: Portugal are also back in action today. They face Uzbekistan in Houston in Group K. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
2: World Football Update from the BBC.
3: நேரம் 7:32 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் ஆசேஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்படலை நீங்கள் கேட்டுரசிங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் நிலைய இயக்குனர் ஆசேஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 6270002 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய பெயர் ஊர் உங்களுக்கு பிடித்த பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை எல்லாத்தையும் எழுதி அனுப்புனீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தொழில் மாலை 7:30 ஒளிபரப்பாக ஆசேஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் கேட்டிருக்காங்க உடையாம்புலி, பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனீஸ், சடையப்பபுரம், செல்வகுமார், முத்து, செல்வி, இசை பூமிகா, சிவனேஸ்வங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. நட்புக்காக படத்திலேருந்து கருடா கருடா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

ஏழு மணி 10 நிமிடத்தில் அசைஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வீரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, ராமையன்பட்டி, பாண்டி, ஜாய், தூத்துக்குடி, திருமல் நகர்லேருந்து ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெய் நெடிடா இவங்களாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. பொற்காலம் படத்துலேருந்து தஞ்சாவூர் மன்னன் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

ஏழுமணி 44 மடத்தில் ஆசை அஞ்சலங்கள் சங்கேற்றிருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102 பிளேயர் மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, அலோர்குறிச்சி பரமசிவானந்தம், திருநெல்வேலி டவுன், கல்லணை நடராஜன், அப்புறம் திருநெல்வேலி டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா இவங்கெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடல் வந்து நம்ம கேட்டுடலாம்.

7:50 நிமிடத்தில் அசைஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன், அப்புறம் கரம்பை பொட்டலேருந்து பால் பாண்டி, மேரி, குணசேகர், லதா, முருகேசன், லட்சுமி, அஜித், வெங்கட், ஆனந்த், அஜய், கார்த்திகா, பாஸ்கர், உடையாம்புலி, மரியதாஸ், திருப்பதி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக மாப்பிள்ளை படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7:54 அசைஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவுப்பகுதி வந்துடும். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. மதுரை கைத்தறி நகர்லேருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, சுமதி, ராமலிங்கம், மான்ஷி, பிரணீதா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, மண்டோதரி இவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. பொறி படத்துலேருந்து பேருந்தில் நீ எனக்கு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: நேயர்களே, 8:05 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443336094 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஒரு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் நம்பர் திரைப்படம், இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுக்கு குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின்

0: வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்னினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் பண்ணி, மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களோட குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், 9443360794 அப்படிங்கிற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிவிடுங்க.

8:10 குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தொட்டம்பாளையத்திலேருந்து கோகிலா பழனிசாமி, இரட்டைவால் குருவி படத்துலேருந்து ராஜராஜ சோழன் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 8:15 கொக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவுகளோ வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க, யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: இரவு வணக்கம் சார், திருநெல்வேலி டவுன்லேருந்து வள்ளிராஜ் பேசுகிறேன். படம் பேர் வந்து மெஹந்தி சர்க்கஸ், பாட்டு வந்து கோடி அருவி.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க. தென்காசியிலிருந்து இந்திரா பிரியா ரேணுகா கேட்டிருக்கிறாங்க. திருநாள் படத்துலேருந்து பழைய சூர் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8 மணி 25 நிமிடத்தில் கொக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டுருக்கீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், அந்த பாடல் பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். குக்கோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சீதாலட்சுமி, புலன் விசாரணை படத்துலேருந்து குயிலே அப்படிங்கிற அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் சார், நான் திருவனந்தபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து வசீகரா படத்துலேருந்து நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் மறு முறை பார் என்றது. நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் மறு முறை பார் என்றது. இந்த பாட்டு போட்டுவிடுங்க. நன்றி, வணக்கம்.

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: 8:36 உங்களுக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில். நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயரோ உங்களுக்கு பிடித்த பாடல் அந்த பாடல் நம்பர் திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை குக்கு நிகழ்ச்சியில் கேட்டுருச்சிங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க மேலச்சவிலிருந்து லட்சுமி. பெரிய வீட்டு பணக்காரன் படத்துலேருந்து பல்லாக்கு குதிரையில் அந்த பாடல்

8:42 நிமிடத்தில் குக்கு நீங்கள் சங்கேட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ் அணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கிறாங்க. டவுன்லேருந்து ராமச்சந்திரன், தாய்மாமன் படத்துலேருந்து அம்மன் கோவில் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:47 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. களக்காடுலேருந்து கீர்த்தி கேட்டிருக்கிறாங்க. தாமிரபரணி படத்துலேருந்து தாலியை தேவையில்லை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:52 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் எங்களால் பாடல் கொடுக்க முடியல. ஸோ எந்தெந்த நேர்கள்லாம் பாடல் கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், புலாங்குளம் முத்து, வெள்ளாங்குழி பாபு, புதுப்பட்டி தாமரை செல்வி, டவுன் மதியழகன், மேக்கரை அப்துல் காதர், தூத்துக்குடி வைதேகி, பெங்களூர் ராஜா, வீரநல்லூர் பூர்ணகலா, டவுன் மிருதுலா, ஆணையபுரம் முவேதன் சுபி, அழகநேரி பாஸ்கர், டவுன் ரேணுகா, கீழச்சுரண்டை செல்வராஜ், பிரம்மசக்தி, திருச்செந்தூர் அருள்ராஜ், சாய் பிரதீப், ராதா, பண்ணைவிலை புதூர் தங்கம், கொல்லம் பெருமாள், இனாம் கரிசல்குளம் ஜெயதுர்கா, உதயமார்த்தாண்டபுரம் மகேந்திரன், ராமகணி, மந்திரம் இளவரசி, இவங்கெல்லாம் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பாடல் கொடுக்க முடியல. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு நேயர் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. யாருன்னு சொன்னால் தென்காசியிலிருந்து பிரவீனா அபி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன் படத்திலிருந்து என்னை தொட்டு அள்ளி கொண்ட அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் 8:59 நிமிடம். நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249846458, மேலும் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேயர்களே, நிறைவு பெற்றது குக்கோ நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஆசமல்லி.
1: நேயர்களே, நிறைவு பெற்றது திரை இசை. இனி கேட்கலாம் இலக்கியச்சாரல் என்னும் சில நொடிகளில்.

நேரம் 9:30 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சரல். இன்னைக்கு இலக்கிய சரல் நிகழ்ச்சியில் பரிபாடல் கூறும் தெய்வ வழிபாடு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காட்சியில் நான் உங்கள் கடையன் ஞானவில்சன். 8 தொகை நூல்களில் ஒன்று தான் பரிபாடல். பரிபாடல் முழுக்க முழுக்க 5 நிலைகளின் தெய்வமாகிய முருகன், திருமால், செய்யன், கொற்றவை இவர்களை பற்றின பாடலாகவே வந்து எடுத்துரைக்குது. சைவ சமயம் அப்படிங்கிறது சிவபெருமான் வந்து முழுமுதற் கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு சமயம். சிவன் வந்து அப்படிங்கிற அந்த தமிழ் சொல்லுக்கு சிவந்தவன் அப்படிங்கிற அந்த பொருள் கூட இருக்குது. நம்ம நிகழ்ச்சி வந்து பெறும் பாடல் கேட்டு வந்துடலாம். பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து வி. குமார் இசையில், வாலி வரிகளில் TM சவுந்தரராஜன், P. சுசீலா குரல்களில்.

9 மணி 15 நிமிடத்தில் இலக்கியச்சரல் நீங்கள் சாங் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 பரிபாடல்களும் தெய்வ வழிபாடு பத்தா நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். வானிடத்தில் பறந்து திரியும் இயல்புடைய பொன் வெள்ளி இரும்பு மதில்களை கொண்ட நகரங்கள் மூன்றில் வாழ்ந்த அரக்கர்களை சிவபெருமான் தன் சிரிப்பினால் எரித்தார் அப்படிங்கிறது புராண வரலாறு. இந்த செய்தி மூவகை ஆறையில் ஓரளல் அம்பின் முளிய மாதிரம் அழலெய்து அமரர் வேள்வி பாகம் உண்ட பைங்கன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பரிபாடலில் இடம்பெற்றிருக்குது. சிவபெருமானுக்கு திருவாதிரை நாள் வந்து சிறப்புடையதாக வந்து கருதப்பட்டது. அதுலேயும் மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை நாள் தான் ரொம்ப சிறப்புடையதுன்னு சொல்கிறாங்க. மழைக்காலத்தில் கடைசி பகுதியாகிய மார்கழி மாதத்தில் சந்திரன் முழுதாக நிறைந்துள்ள திருவாதிரை நாளில் சிவபெருமானுக்கு பலிபொருளிட்ட பொன் கலங்களையும் பிறவற்றையும் வந்து ஏந்த தொடங்கினாங்க. கனைக்கும் அதிரிகுழல் கார்வானம் நீங்க பனிப்படு பைதல் விதவை பருவத்து ஞாயிறு காயா நலிமாறி பின்குளத்து மாயிருந்திங்கள் மறுநிறையாதிரை விரிநூல் விளவு தொடங்க புரியேற்ப என அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் வந்து அதை பற்றி வந்து தெளிவாக எடுத்து வைக்குது. நம்ம நிகழ்ச்சி இந்த ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் சுஸ்வராதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்

9:40 இலக்கியாச்சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 பரிபாடல் குறும் தெய்வ வழிபாடு பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். நீரின் ஊழிக் காலத்தில் இவ்வுலகம் மூழ்கி கிடந்தது. திருமால் மூழ்கி கிடந்த உலகை வெளிக்கொணர்ந்து மீண்டும் நிலைப்படுத்தினார். இப்படி தோன்றிய ஊழிக் காலம் பின்னர் பல காலங்கள் கடந்து வந்தது. நெய்தல், குவளை, ஆம்பல், சங்கம், குற்றமற்ற கமலம், வெள்ளம் என்று சொல்லப்படும் அளவான காலங்கள் பலவும் அப்படியே கழிந்தன. உன்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டு பியர்யு என்று அவற்றிற்கும் உள்ளீடாகிய இருநில தூளியும் நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் மயில் கமலமும் வெள்ளமும் முதலிய செய்குறி ஈட்டம் கழுப்பிய வழிமுறை கேளல் திகழிய கோலமோடு பெயரிய அப்படின்னு சொல்லி பரிபாடல் வந்து அந்த விஷயத்தை வந்து எடுத்து கூறுது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கணவன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது 9:46 இலக்கிய சரல் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 பரிபாடல் கூறும் தெய்வ வழிபாடு தான் பேசிட்டு இருக்கிறோம். அறியாமையால உன்னுடன் போர் புரிவோம் என துணிந்து எதிர்த்த அரக்கர்களின் வலிமை கெடும்படி வென்று மேன்மை அடைந்த குற்றமற்ற அண்ணலே அப்படின்னு சொல்லி பதிபாடல் கூறுது. இறைவனோட அன்பு வந்து மிகப்பெரியது. ராமன் கண்ணன் முதலிய திருமால் அவதாரங்கள் தீயோரையும் தீமையையும் அழிக்க வல்லது. அதனால் அந்த இறைவனாகிய திருமாலுடைய அருட்செயல்கள் தான் சொல்லுக்குள் அடங்காதவையாக திகழுது அப்படிங்கிறதையும் பரிபாடல் வந்து பாடல் மூலமாக வந்து குறிப்பிடுது. அன்ன மரபின் அணையோய் நின்னை இன்னன் என்று உரைத்தல் எமக்கு எவன் எளிது. அருமைனர்கு அறியினும் ஆர்வம் நின்மையின் பெருமையின் வல்லாயாம் இவன் மொழிபவை. திருமாலிடம் முறையிடுவதாக அமைந்துள்ள வரிகளில் அன்பும் ஆர்வமும் கலந்த சொற்களாக கூறப்பட்டிருக்கிறது தான் சிறப்புடையது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த எழுச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மூன்று எழுத்து திரைப்படத்திலிருந்து டி கே ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் வி பொன்னுசாமி, பி சுசிலா குரல்களில்.

9:51 இலக்கியச்சரல் நீங்கள் சங்கேற்றுட்டிருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் பரிபாடல் கூறும் தெய்வ வழிபட புத்தகம் இலக்கியச்சரல் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை வந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இறைவனாகிய திருமாலின் உருவ அருவ சிறப்புகளையும் கூறி உலக உயிர்களை காக்கும் தன்மையை வந்து கூறுது பரிபாடல். பரிபாடலில் திருமாலுடைய பெருமைகளை கூற விளையும் பாடலில் கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தில் அவரின் சகோதரரான பலராமன் வடிவிலும் திருமாலை இருக்கின்றான் அப்படிங்கிறத வந்து கூறுது. சேயுயர் பனைமிசை எழில் வேளம் ஏந்திய வாய் வாங்கும் வளை நாஞ்சில் உருகுலை ஒருவனை அப்படிங்கிற அந்த வரிகளில் வளைந்த கலப்பையை கொண்டவனும் ஒற்றை காதனி அணிந்தவனுமாக பலதேவனாக திருமால் இருக்கின்றான் அப்படிங்கிறத பரிபாடல் வந்து கூறுது. உழவை முன்னிறுத்தி கடவுள்களை வந்து வழிபட்டனர் அப்படிங்கிற அந்த கருத்தை மெய்ப்பிக்க தன்மையுடையதாக வந்து பரிபாடல் வந்து அமைஞ்சிருக்குது. அதுபோல் இறைவனுடைய முழு தோற்றம் பற்றிய பாடலில் கண்முன்னே நிற்கக்கூடிய அந்த உருப்படிமமாய் காட்சி அளிக்கும் தன்மையுடையதாகவும் திருமாலின் தோற்றப்பொழிவு வந்து பரிபாடல் வந்து பாடப்பட்டிருக்குது. தாமரை மலரை வெல்லும் அழகுடைய கண்களை உடையவன் அப்படிங்கிறத எரிமலர் சிமை இய கண்ணை அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளில் வந்து நாம் அறியலாம். திருஞமிர்ந்து அமர்ந்த மார்பினை மார்பில் தெரிமணி இறங்கும் பூணினை மாழ்வரை அப்படிங்கிற அந்த வரிகளில் மார்பில் உனக்கே உரித்தான

முத்துமணி என்னும் அப்படிங்கிற அந்த அணியை அணிந்துள்ளவனே அப்படிங்கிறத வந்து கூறுது. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் பி. சுசீலா குரலில்.

நேயர்களே, நிறைவு பெற்றது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. நிறைவு பாடலாக தேர் திருவிழா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், மருதகாசி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்கள் சொல்றாங்க. பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462256113232 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு அழைக்கலாம்.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 10 மணி, நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். சுகமான ராக நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய விருப்பப்பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: புல்லுக்காட்டு வலசை முருகேசன்.
0: ஆ, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: உயிர் உள்ளவரை உஷா படத்துல இருந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி.
0: ஆ, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றியா.

0: 10 மணி 6 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த வசந்த காலங்கள் பாட்டு போயிருக்கேன்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ஆ சரி சார், நன்றி சார்.

0: பத்து மணி 11 நிமிடத்தில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியாலை 1597 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 பிளேயர் மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சியில் நீங்களும் தொலைபேசி மூலமாக உங்களுடைய விருப்பப்பள்ளியை கேட்டு வந்தீங்க. ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் புதுக்கோட்டையிலேருந்து கத்தாரவட்டி ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து உதிரி பூக்கள் படத்திலிருந்து அழகிய கண்ணு என்ற பாட்டு வைங்க சார்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நல்லதுங்க சார்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:16 சுகமணராங்கள் நீங்கள் சங்கேற்று இருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க
2: சார்? தூத்துக்குடி மாவட்டம் ஆவரைக்கேர்னு ஒரு கணவதி.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
2: சார்? எனக்கு பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தான சந்திக்க.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: தேங்க்ஸ் சார். நிலையத்தில் அனைவரும் நிலமா?
1: நலம் சார், நன்றி சார்.
2: தேங்க்ஸ் சார்.

0: 10 மணி 21 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியில் 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் இரவு. வணக்கம்
0: வணக்கம். எங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு என் கண்மணி உன் காதலன் இந்த பாடத்தை
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 22 நிமிடத்துல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகார்வம்

0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நலமா இருக்கீங்களா?
0: ஆ, நலமா இருக்கிறோம்.
1: படத்தின் பெயர் பொண்ணு பிடிச்சிருக்கு.
0: ஆ, அதுல இருந்து
1: ஜானகி குழுவினர் பாடிய பாடல் ஊருக்கு மேற்காலே அந்த புறம்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றிங்க.

0: பேசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, குறுக்கத்தில் இருந்து ஆதிமலை பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: எனக்கு பூக்காரி படத்திலிருந்து காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினேன்.
0: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: மிக்க நகர்ச்சி.

பத்து மணி 13 நிமிடத்தில் சுகமான வரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள்

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: 10:37 நிமிடத்துல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கு சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: அரண்மனைக்கு
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசித்தான்
2: சார்.

0: 10:42 சுகமனாராங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க
1: சார்? தென்காசி மாவட்டம் அடங்கிருந்து.
0: ஆ, சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்
1: சார்? முந்தானம் முடிச்சுட்டு வந்து சுழிஞ்சிருக்கீங்க.
0: ஆ, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசித்து வந்து நினைஞ்சிருங்க
1: சார். சார்,

0: 10 மணி 46 நிமிடத்தில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாகர்கோவில் புன்னைநகர் ஜெயக்குமார்.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: படம் வந்து சிவஜெயலலிதா நடித்த படம் சீரஞ்சீவி. அதில் பாடல் வரி புலவர் குலவீட்டன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர் எம் சௌந்தரராஜன்.
0: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ரொம்ப நன்றி.

0: 10:51 சுகமனோரங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இப்போ தான் இருக்கீங்க.
1: இனி இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நான் திருவில்லிபுத்தூர் மம்தாபுரம் மீனா பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா.
1: பாண்டவர் பூமி படத்துலேருந்து தோழா தோழா.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி நன்றி ஐயா.

0: 10:56 நிமிடத்தில் சுகமான நாங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அலைவரிசை படத்திலிருந்து நீயா அழைத்தது.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: வாய்ப்பு, நன்றி சார்.

நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நாளை 24/6/2026 புதன்கிழமை அன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள், 7:00 மற்றும் 7:25 வணக்கம் பரணி, 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று ரயில் பயணங்களில் கடந்து சென்ற மரங்களும் நினைவுகளும், 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு கேரளாவின் கொடுங்கி கிராமம் பற்றிய தகவல்கள், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, இன்னைக்கு சமையலை சொதப்பிட்டோம் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது அதை எப்படி சமாளிப்பீங்க, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நமோ ட்ரோன் சகோதரி திட்டம், 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் துத்தியின் மருத்துவ பயன்கள், 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள், பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும்

0: பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. ஐந்து 2 ஆலோசனை நேரம். போதை பழக்கத்திற்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் நேர்முகம். பங்கேற்பவர் மனநல மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்கள். 6 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 திரை இசை. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. 7:32 உழவர் உலகம். மீனை பதப்படுத்துவதற்கான பல்வேறு வழிமுறைகள். உரை வழங்குபவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் பி கணேசன் அவர்கள். தொடர்ந்து மண் மற்றும் நீர் பரிசோதனை. உரை வழங்குபவர் ஊர்மேல் அழகியான் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மண் மற்றும் நீர் ஆய்வாளர் எஸ் சேதுபதி அவர்கள். 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கிய சாரல் காவிய நாயகியர். 10 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள். 11 நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: நேயர்களை இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
2: The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today said that in a changing global landscape, BRICS has a vital role in deepening security cooperation and addressing shared challenges from terrorism and cybersecurity to emerging technologies. Prime Minister Modi met national security advisors and senior security officials of BRICS countries, that is Brazil, Russia, India, China and South Africa in New Delhi this evening. In a social media post, he also highlighted that India's BRICS chairmanship will seek to advance practical cooperation, support the priorities of the Global South and contribute to a safer, more secure and inclusive world. President Draupadi Murmu presented the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Journalist P. Narayanan, tennis legend Vijay Amritraj, actors Mammootty and R. Madhavan and singer Alka Yagnik are among the decorated recipients. This year, the government had announced a total of 131 Padma Awards. These include 5 Padma Vibhushan, 13 Padma Bhushan and 113 Padma Shri Awards. The Ministry of External Affairs today confirmed the death of 12 Indian citizens in an explosion in Qatar. Addressing media in New Delhi today, Ministry spokesperson Ranjit Jaiswal said a total of 66 people were injured in the incident and are currently receiving medical treatment. Prime Minister Narendra Modi today received a telephone call from the Amir of the State of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani. The Qatar Amir expressed condolences over the loss of lives of Indian nationals in the accident at Ras Laffan Industrial City in Qatar on Sunday and conveyed his wishes for the speedy recovery of those injured. Prime Minister Modi thanked the Qatari leader for his words of sympathy for the affected families and appreciated the prompt medical assistance extended to the injured. The two leaders also reaffirmed their commitment to ensuring the well-being and safety of their citizens and reiterated their solidarity and support for each other. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today said that the government is making advanced preparations for Kharif season to help farmers deal with the possible impact of a weak monsoon caused by El Nino. Addressing a press conference in New Delhi, Mr. Chauhan said that the country had so far seen around 43% less rainfall and that the monsoon was expected to remain weak in July too.
3: Overall rainfall has been 43% below normal so far, and according to the weather forecast, conditions are likely to remain weak until the week ending 2nd July. This means that our kharif crops could be affected. We have been preparing for such situations for quite some time. An assessment has also been carried out to determine how many districts may be affected. Based on the current projections, around 315 districts are likely to experience deficiencies.

விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. எழுதலை என்னும் தருதலைகளுக்கா விடுதலை வேண்டி பாடினேன் நான், விடுதலை வேண்டி பாடினேன். ஒரு தலையாக பொருள் குழியா

கதையை நானா குறைக்க சொன்னேன், அறிவை தானே கூட்ட சொன்னேன், ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அடிமைத்தனத்தை காட சொன்னேன், அடக்கம் விட்டு

பெண் இரு கோடுகள் தெய்வ மகன் ஆயிரம் பொய் சுபதினம் மாட்டுக்கார வேலன் அக்கா தங்கை நம் நாடு பெண்ணை வாழ விடுங்கள் மன்னிப்பு அன்னையும் பிதாவும்.

0: இந்த ஊர் ஐயாக்குமாரு அருமை பெருமை எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டான். இனி நம்ம கூத்தை எடுத்து விட்டுருவோமா?
1: விட்டுருவா.
0: ஒரு ரெண்டாம் மாலை தேரண்டாம் மாலை.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை பாஞ்சாலங்குறிச்சி, உள்ளத்தை அள்ளித்தா ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.

நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை.

0: பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்மைக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் கூறும்.

பொறுப்பு

கத்தி வரும் தள நடையில் பிறந்தது நான் காலமோ, தாவி வரும் கையசை.

கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா, கண்ணத்தில கருப்பு போட்ட வக்கே சொல்லி சொல்லாத்தா. கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா, கண்ணத்தில கருப்பு போட்ட வக்கே சொல்லி சொல்லாத்தான்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை பட்டணத்தில் பூதம், செல்வ மகள், பேசும் தெய்வம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் 16 வயதினிலே, இன்று போல் என்றும் வாழ்க, கவிக்குயில் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக 16 வயதினிலே படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது எஸ் ஜானகி குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 2:31, 26 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் 16 வயது நிலை படத்திலிருந்து சில பாடல்களுக்கு கேட்டீர்கள். தொடர்ந்து இன்று போல் என்றும் வாழ்க படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை இன்று போல் என்றும் வாழ்க படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து கவிக்குயில் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். முதலில் ஒழிக்கவிருப்பது எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஹர் பிரீத் கவுர். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி said that in a changing global landscape, BRICS has a vital role in deepening security cooperation and addressing shared challenges from terrorism and cybersecurity to emerging technologies. Prime Minister Modi met national security advisors and senior security officials of BRICS countries, that is Brazil, Russia, India, China, and South Africa, in New Delhi last evening. In a

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் மனோஜித் மல்லிக் அவர்களின் பாடல் கேட்கலாம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ராகம் தானம் பல்லவி, ராகம் மோகனம், சத்துஸ்ர திரிபுட தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் ஒழிக்கவிருப்பது அம்பிகாபதி படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி பானுமதி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது திருமலை தென்குமரி படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 5:30:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.